நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 8 நாள், திருவள்ளுவராண்டு 2057 ஆனித்திங்கள் 15 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 29 தேதி திங்கட்கிழமை. மத்தியில 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 55 நொடி.

வெல்லும் வகை தெரிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் செய்து கொண்டால் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும். குறள் எண் 878, அதிகாரம் பகை திற

0: வெல்லும் வகை தெரிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் செய்து கொண்டால் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும். குறள் எண் 878 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: குறளமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் காலை 6:10 எனைத்தானும் நலவே கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் நாளும் அறிவோம். நாட்டுப்புற பாடல்கள் எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 14 பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு சர்வதேச வெப்பமண்டல தினம் குறித்த சிற்றுரை. நகர்வலத்தில் மின்சார பேருந்துகள் பசுமை நகரத்தின் புதிய பாதை. வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 9 அரங்கிசை. சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு. பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின். கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். பிற்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு. எம் விஜய் அவர்கள் வயலின். ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 தொடர்ந்து வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. சமையல் கலைஞர் மற்றும் உணவு எழுத்தாளர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. உடன் உரையாடுபவர் லதா. 2:15 திரைகானம். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் ஹரீஷ் பந்தாரி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 திரைகானம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 உழவர் உலகம். பயறு வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள். திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 நந்தனார் சரித்திரம் இசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் இ சிந்துஜா அவர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. சென்னை வானொலியின் 100.1 MHz

0: எஃப்எம் கோல்டில் இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் ராஷ்டிரபதி பவனில் பாதுகாப்புத்துறைக்கான விருது வழங்கும் விழாவில் பங்கேற்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று மாலை 5 மணிக்கு. நேர்களே, எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02. சென்னை வானொலியின் 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். மனநல மருத்துவர் ஆர் வசந்த் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 100.1 எஃப்எம் கோல்டில் காலை 11:30 மல்லே பூதண்டா. தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆந்திர மகாபாரதம் டாக்டர் கே வி ரமணம்மா அவர்கள் வழங்கும் உரை. பிற்பகல் 1:10 இசைமலர் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 2:30 தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் சிறப்பு நிகழ்ச்சி. 3:00 மதுரம் மதுரம் இசமயம்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள். திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து கிரிவல பாதையில் பக்தர்களோடு நேரலை. தொகுத்து வழங்குபவர்கள் மு செண்பக காசி, கே மோகன சுந்தரி ஆகியோர். எமது பல்வேறு அலைவரிசைகளில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டறிந்தீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சி

0: strikes and resume talks in Qatar's capital Doha tomorrow. The move is aimed at resolving their dispute over the Strait of Hormuz after days of military escalation threatened to derail the fragile ceasefire. In the knockout stage of the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 for its first knockout match victory at Los Angeles in the United States. Stephens Eustaquio of Canada scored the goal in the second minute of second half stoppage time. And Indian men's hockey team displayed remarkable defensive resilience to defeat England 3-2 in the penalty shootout after a hard-fought nil draw in the reverse fixture of the FIH Hockey Pro League in London yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு திலைவனம் அவர்கள்.
3: நில அமைப்பால் தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் காரைக்கால் பிரெஞ்சியர் ஆக்கிரமிப்பால் புதுவை ஆட்சி பரப்புக்குள் ஒன்றானது. மாமதில் சூழ் மாடமளி காரைக்கால் என்றும் வளம் பெருக திரு காரைக்கால் என்றும் சேக்கிழாரால் இவ்வூர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை நதியான அரசலாற்றங்கரையின் இயற்கை எழில் சூழ்ந்த அமைவிடத்தில் காரைக்கால் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு அருகில்தான் சிறுநள்ளாறு என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலமாக இருப்பதும் இதன் தனிச்சிறப்பாகும். பிற்கால சோழர் காலத்திலும் பிற்கால பாண்டியர் காலத்திலும் இங்கு பல கோயில்கள் கட்டப்பட்டுள்ள செய்திகளை கல்வெட்டுக்கள் மூலமாக அறியலாம். காரைக்காலுக்கு அருகில் உள்ள தர்மபுரத்தில் அமைந்துள்ள யாழ்மூரிநாதர் கோயிலும் கோயில்பத்தில் அமைந்துள்ள பார்வதீஸ்வரர் கோயிலும் பிற்கால சோழர்கால கட்டடக்கலையை பறைசாற்றி கொண்டு காலத்தை வென்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. மா, பலா, வாழை என்னும் முக்கணியில் மாங்கனி முதன்மையானது. அந்த மாங்கனியை காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி ஆன்மீகத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதே மாங்கனி திருவிழா ஆகும். 63 நாயன்மார்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார். புனிதவதி என்னும் இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் இறையடியாராக தம் இல்லத்திற்கு வந்த ஈசனுக்கு மாங்கனியை விருந்தளித்துமையை இவ்வூர் மக்கள் ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் விழாவாக கொண்டாடுகின்றனர். பாரதியார் சாலையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு பின்புறத்தில் அம்மையார் கோயில் அமைந்துள்ளது. காரைக்கால் அம்மையாருக்கு கோயில் கட்டி அவர் சிலையை பிரதானமாக நிறுவி அவ்வூர் மக்கள் ஆண்டுதோறும் ஆனி மாதம் மாங்கனி திருவிழா கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா கொண்டாடப்படும் போது சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்திலும் மாங்கனி ஏந்திய கோலத்திலும் வீதி உலா வருவர். அம்மையாரும் அவர் பின்னே மாங்கனி ஏந்திய வண்ணம் உலா வருகின்றார். இறைவன் சிவனடியாராக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு எழுந்தருளி மாங்கனி அமுதுண்டு அம்மையாருக்கு அருள்பாலித்த நிகழ்வை போற்றும் வகையில் காரைக்கால் வீதிகளில் உலாவரும் சிவனுக்கும் அம்மைக்கும் சாதி மதம் பாராமல் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒருங்கிணைந்து மாங்கனிகளை வாரி இறைக்கும் கண்கொள்ளா காட்சி சமய நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கிபி 6 நூற்றாண்டைச் சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அக்காலம் மகளிர் சமய வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய காலம். பிற சமயங்கள் புறந்தள்ளிய பெண்களை இந்து சமயம் தாய் தெய்வ குறியீடாக எண்ணி வழிபட்டது. அதற்கு காரைக்கால் அம்மையாரே ஒரு முக்கியமான சான்று ஆவார். மகளிர் சமய கேள்வி கற்று தீட்சை பெறுதலும் காரைக்கால் அம்மையார் காலத்தில் நடைபெற்றுள்ளது. பெண்களை உடைமை பொருளாக எண்ணி வழிபட்டு வந்த காலத்தில் முதன் முதலில் ஒரு பெண் இல்லற வாழ்வை துறந்து சமய வாழ்வில் ஈடுபட்டு பேரின்ப நிலை எய்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அதனாலேயே இறைவனால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர். இறைவனிடம் நம்முடைய வேண்டுதலை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்பதை அம்மையார் வழிபாட்டின் மூலம் சேக்கிழார் தெளிவுபடுத்துகின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உனை என்றும் மறவாமை வேண்டும் அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகின்றார். காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியங்கள் ஆகியன 11 திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அம்மையார் பாடிய கொங்கு திறங்கு என்றும் திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியம் நட்டபாடை என்னும் பண்ணில் அமைந்தது. அதே நட்டபாடை பண்ணில் அம்மையாரை பின்பற்றி திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்னும் பதிகத்தை பாடியுள்ளார். அன்றைக்கு அம்மையார் பாடிய நட்டபாடையை முதற்பண்ணாக கொண்டு தமிழிசை பாடுவதை தொடங்கிய அந்த மரபு இசை உலகில் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. பிற்காலத்தில் காரைக்காலைச் சேர்ந்த பல வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய சென்ற போது தங்கள் குலதெய்வமாக எண்ணி காரைக்கால் அம்மையார் சிலையை தங்களுடன் எடுத்துச் சென்றுள்ளனர்.

0: இது வரலாறு. இவ்வாறு வணிகத்தின் பொருட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா முதலான இடங்களில் குடியேறிய தமிழர்களால் அம்மையாரின் வழிபாடும் அவ்விடங்களில் பரவியது.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் பி சர்க்குருநாதன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:45:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் தொடர்கிறது ரேஷ்மா ஜே. அப்ரஹாம் பாடியுள்ள பாடல்.

இசையால் இறைவனை வணங்கினோம் வழிபாடு நிகழ்ச்சியில். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35:15. ஆகாஷ்வாணி இன்று திருவள்ளுவர் ஆண்டு

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35:15. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணை திங்கள் 15 திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 நீரில் 1 பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 15-20 விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45-50 இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10-15 இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24°C-26°C வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58%-க்கு குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50%-க்கு குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க 1-2 மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி கருதப்படுகின்றது. எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகள் சாகுபடி செய்யும் போது அதிக மகசூல் வந்து அடைய முடியும்.
1: பயறு வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள். திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதல்

அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த இரண்டு பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண் புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள்: நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டாசிம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீங்க.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப்பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக்காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசை பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணியிருக்கோம். நாங்க ஒட்டுக்கா லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசை பள்ளியில பரதநாட்டிய துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசை பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசை பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்க.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷை சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு.

பெற்றது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 6:55. சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

0: சூழல் அறிவோம்.
1: ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் மேம்பாட்டிற்கும் ஆற்றல் இன்றியமையாதது. நிலக்கரி, இயற்கை வாயு, எண்ணெய் வளம் உள்ளிட்ட ஃபாசில் ஃபியூயல் எனப்படும் படிம எரிபொருட்களாலேயே உலகில் ஆற்றல் பெரிதும் உருவாக்கப்படுகிறது. இந்த படிம எரிபொருட்கள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி நச்சு வாயுக்களை வளிமண்டலத்தில் கலக்க செய்கிறது. ஆகவே மனித குலம் மாற்று முறையில் தயாராகும் ஆற்றலை எதிர்நோக்குகிறது. ஒரு பெரும் வரப்பிரசாதமாக சூரிய ஆற்றல் தங்குதடையின்றி எங்கும் இலவசமாக கிடைக்கும் ஒரு அரிய சக்தியாக இருக்கிறது. இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி சோலார் கார்கள் எனப்படும் சூரிய ஆற்றலில் இயங்கும் கார்கள் வடிவமைக்கப்பட்டு உபயோகத்திற்கு தயாராக உள்ளன. இதன் மூலம் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட படிம எரிபொருட்களிலிருந்து உலகம் விடுதலை பெறும். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் மாசும் குறையும், அபாயமும் மறையும். இன்று புழக்கத்தில் வந்துள்ள சோலார் பேனல்கள் நச்சு வாயுக்களை வெளிப்படுத்தாது. சோலார் பேனல்களால் உருவாக்கப்படும் 879 மெகாவாட் ஆற்றலானது 540,000 டன்கள் கழிவுப் பொருளை மறுசுழற்சிக்கு உள்ளாக்கி பெறும் ஆற்றலுக்கு சமம். ஒரு மெகாவாட் என்பது 1,000,000 வாட்களாகும். சோலார் பேனல்களை தயாரிக்க நீர் தேவைப்படுவதில்லை என்பதால் அரிய நீர் வளமும் சேமிக்கப்படுகிறது. சூரிய ஆற்றல் தெளிவானது, மாசில்லாதது, அதிகம் செலவில்லாதது. ஒரு 5 கிலோவாட் சூரிய ஆற்றல் மின் அமைப்பை ஒருவர் 25 ஆண்டுகள் பயன்படுத்தினால் அது 21,34,147 கிலோ கார்பன் டை ஆக்சைடு உருவாவதை தடுக்கும். புகை மூட்டத்தை உருவாக்கும் நச்சு வாயுவான நைட்ரஜன் ஆக்சைடில் 418 கிலோ என்ற அளவு தடுக்கும். அமிலமழையை உருவாக்குகின்ற சல்பர் டை ஆக்சைடில் 8,378 கிலோ உருவாவதை தடுக்கும். ஆஸ்துமாவை உருவாக்கும் துகள்மங்களில் 26 கிலோ உருவாவதை தடுக்கும். படிம எரிபொருட்களை பயன்படுத்தி 25 வருடங்களில் ஒருவர் ஓட்டும் சுமார் 3,00,000 மைல்களில் வரும் நச்சு புகை வெளியேற்றத்தை தடுக்கும். இப்படி உலகளாவிய விதத்தில் 500,000 பேர்கள் சூரிய ஆற்றலை பயன்படுத்த ஆரம்பித்தால் ஏற்படும் நல் விளைவுகள் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக அமையும். அடுத்த 10 ஆண்டுகளில் இல்லங்கள், அலுவலகங்கள், பொது இடங்கள் உள்ளிட்ட அனைத்தும் சூரிய ஆற்றல் பயன்படுத்தப்படும் என்ற நல்ல செய்தியை வரவேற்று சூரிய ஆற்றலை பயன்படுத்துவோம், புவியை மாசில்லாத பூமியாக மாற்றுவோம்.

0: சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் அனைத்துமே சாத்தியம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
0: இனி வானிலை அறிக்கை. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்கள்

0: வழக்கமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை மாலை அல்லது இரவு நேரங்களில் பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7 மணி. புத்தம் புது காலை புலரும் வேளை இது. உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது என்கிறார் விவேகானந்தர். உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம் நாட்டுப்புற பாடல்கள். தகவல்கள் வழங்குகிறார் எம் ராஜலட்சுமி அவர்கள்.
2: நாட்டுப்புற பாடல் என்பது கிராமப்புற பாமர மக்களால் இயற்றப்பட்டு வாய்வழியாக பரவி தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படும் மண்ணின் மனம் கமழும் பாடல்களாகும். நாட்டுப்புறங்களில் வாழும் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்விலும் தொழிற்களங்களில் பணி நேரங்களில் களைப்பை குறைக்கும் வகையிலும் விழாக்களிலும் பாடும் பாடல்களை குறிக்கும். இவை பெரும்பாலும் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படும் நிகழ்ச்சிகளின் பதிவாக இருக்கும். பெரும்பாலும் எழுதப்படாமல் இருப்பதும் இயல்பாக வழக்கில் பரவி மேம்படுவதாலும் மூத்தோர் பாடிய பாடல்களாக இருப்பதாலும் முதலில் தொடங்கியவர் பெயர் தெரிவதில்லை. சூழ்நிலைக்கேற்ப பாடல்களை இயல்புபடுத்தி பாடும் தன்மையும் இந்நாட்டுப்புற பாடல்களில் காணப்படுகிறது. மக்களது உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் எத்தகைய புனைவுகளுமின்றி இயல்பாக பதிவு செய்கின்றன இப்பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் காலத்தால் முந்தியவை என்றாலும் இன்றும் நம் வாழ்க்கையில் மண்ணின் மனம் மாறாமல் இசைத்தன்மையோடு ஒலித்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நாடோடி பாடல், பாமர பாடல், மரபு வழி பாடல், ஏட்டிலெழுதா கவிதை, மக்கள் பாடல், பரம்பரை பாடல், நாட்டார் பாடல் என்று பல்வேறு பெயர்களில் மக்கள் அழைக்கின்றனர். நாட்டுப்புற பாடல்களில் தாலாட்டு பாடல் என்பது குழந்தையை தூங்க வைக்க பாடும் பாடல். விளையாட்டு பாடல் என்பது சிறுவர் சிறுமியர் விளையாடும் போது பாடப்படும் பாடல். தொழிற்பாடல் என்பது வேலையின் களைப்பு தெரியாமல் இருக்க பாடுவது. ஏற்றப்பாட்டு, நடவு பாட்டு, நெல்குத்தி பாடல், ஒப்பாரி பாடல் என்பது இறப்பு நிகழ்ந்த வீட்டில் துக்கம் விசாரிக்க பாடும் பாடல். கதை பாடல் என்பது கதையை மையமாக கொண்ட நீண்ட பாடலாகும். கும்மி பாடல் என்பது பெண்கள் கும்மி அடித்து கொண்டே பாடும் பாடலாகும். தெம்மாங்கு அல்லது வாழ்த்து பாடல் என்பது மகிழ்ச்சி அல்லது வாழ்த்து தெரிவிக்கும் பாடலாகும். விடுகதை பாட்டு என்பது புதிர்களை கேட்டு பாடும் பாடலாகும். இவை சூழல் அடிப்படையில் தாலாட்டு, குழந்தை வளர்ச்சி, விளையாட்டு, தொழில், வழிபாடு, காதல், சமூக மற்றும் ஒப்பாரி என பல வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. காலத்தால் மாறுபடாத பண்புகள் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளன. நம் நாட்டிலும் கடவுள் நம்பிக்கை, பாவச்செயல் செய்வதற்கு அஞ்சுதல், சமயநெறி பற்று போன்றவை எக்காலத்துக்கும் உரியனவாக உள்ளன. நாட்டுப்புற மக்களது உணர்வுகளையும் பாடல் புனையும் ஆற்றலையும் கற்பனை வளத்தையும் நாம் நாட்டுப்புற பாடல்களின் மூலம் அறியலாம். தொல்காப்பியர் குறிப்பிடும் பன்னத்தி என்பது பாமரர் பாடல்களை குறித்தது. பழமையான பாடல்களில் உள்ள பொருளையே தனக்கு பாடுபொருளாக கொண்டு பாட்டும் உரையும் போன்று செய்யப்படுவனவற்றை பன்னத்தி என்றனர். பண் பிளஸ் நத்தி. பன்னத்தி என்பது பண்ணை விரும்புவது என பொருள்படும். பண் என்றால் பாடல் எனப்படும். தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை நா வானமாமலை. நாட்டுப்புற பாடலுக்கு நாட்டார் வழக்காட்சியல் என்ற வேறு பெயரும் உண்டு. நிலைத்த அமைப்புடைய நாட்டுப்புற பாடல் வகை பிசி என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு மக்களின் வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் பாடப்படும் நாட்டுப்புற பாடல்கள் அவர்களின் பண்பாட்டு சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்றன. நன்றி.

வணக்கம். நாளும் அறிவோம் நாட்டுப்புற பாடல்கள். தகவல்கள் வழங்கினார் எம். ராஜலட்சுமி அவர்கள்.

கிழக்கு வாசல் படத்திற்காக ஒலித்தது இளையராஜா பாடிய பாடல். சென்னை வானொலியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் ராஷ்டிரபதி பவனில் பாதுகாப்புத்துறைக்கான விருது வழங்கும் விழாவின் பங்கேற்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று மாலை

0: இந்த மணிக்கு.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: தமிழ் காப்பியங்களுள் ஐம்பெருங்காப்பியங்களாக சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகியவை விளங்குகின்றன. இவற்றுள்ளும் சிலப்பதிகாரம், மணிமேகலை இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள், நாடக காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. சேரன் செங்குட்டுவனின் இளவல் இளங்கோவடிகள் இக்காப்பியத்தை இயற்றியுள்ளார். சிலப்பதிகாரத்தின் பாயிரம் வழியாக மணிமேகலை ஆசிரியர் மதுரை கோலவாணிகன் சீத்தலை சாத்தனாரின் தலைமையில் சிலப்பதிகாரம் அரங்கேற்றப்பட்டதாக அறியப்படுகிறது. வரலாற்று ஆராய்ச்சியாளர் சேரன் செங்குட்டுவன் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் இலங்கையை ஆண்ட முதலாம் கயவாகு மன்னனின் சமகாலத்தவன் என்பர். இதிலிருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டில் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது என்று நாம் துணியலாம். பழந்தமிழ் நாட்டின் நிலைமை, வாழ்க்கை முறை, ஊர்கள், கோயில்கள், கலைகள் இவை பற்றி அறிய சிலப்பதிகாரம் உதவுகிறது. உலக காவிய அரங்கில் ஒப்பில்லாத அளவில் காவிய மாந்தர்களை படைத்துள்ள அடிகளாரின் திறம் அளப்பரியது. சிலம்பின் வழியாக அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற நீதிகளை நாம் அறிகிறோம். சிலப்பதிகார காப்பியம் இந்திய நாடு முழுமைக்கும் தொடர்புடையதாய் விளங்கும் சிறப்புடையது. எங்கனமெனில் இக்காப்பியத்தில் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களை பற்றியும், கொங்கர், மாளுவவேந்தர், கலிங்கர், மன்னர்கள் நூற்றுவர் கண்ணர் பற்றியும், கனக விசையர் வடவெல்லையாம் இமய பொறுப்பிலிருந்து கல் கொணர்ந்து கண்ணகிக்கு திருச்செங்குன்றில் சிலையமைத்த செய்தியும் உள்ளன. இவை நம் சமுதாய நல் இணக்கத்துக்கும் இந்திய நாட்டின் ஒருமை உணர்வுக்கும் சிறந்த சான்றுகளாகும். உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த கரிகால் வளவன் இமயம் வரை படையெடுத்துச் சென்று இமயமலை முகப்பில் தன் புலி இலச்சினையை பொறித்தான். அப்பொழுது வஜ்ர நாட்டு வேந்தன் தனது முத்துப்பந்தரை கப்பமாக கொடுத்தான். வளவனை எதிர்த்த மகத நாட்டு மன்னன் தோல்வியுற்று தனது அழகிய பட்டி மண்டபத்தை திரையாக கொடுத்தனன். நட்பு பாராட்டிய அவந்தி நாட்டு மன்னன் தனது தோரண வாயிலை தந்து மகிழ்ந்தான். இம்மூன்றையும் பெற்று வந்த கரிகால் வளவன் இவற்றை காவிரி பூம்பட்டினத்தில் வைத்தான். இவை மூன்றும் மயன் என்னும் தேவசிற்பியால் செய்யப்பட்டவை. இச்செய்தியை இருநிலமருங்கின் புறுநரை பெறா செருவெங்காதலின் திருமாவளவன் இமயவர் உரையும் இமயப் பிடர்த்தலை கொடுபரி ஒற்றி கொள்கையின் பெயர்வோர்க்கு மானியர் வேலி வச்சிர நல்நாட்டு கோன் இறை கொடுத்த கொற்ற பந்தரும் மகத நல்நாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபமும் அவந்தி வேந்தன் உவந்தனன் கொடுத்த நிவந்து ஓங்கு மரபின் தோரண வாயிலும் பொன்னினும் மணியினும் புனைந்தன ஆயினும் மயன் விதித்து கொடுத்த மரபின இவைதாம் ஒருங்குடன் புணர்ந்து ஆங்கு உயர்ந்தோர் ஏத்தும் அரும்பெறல் மரபின் மண்டபம் அன்றியும் என்று சிலப்பதிகார காப்பிய வரிகளால் அறியலாம். இளங்கோவடிகள் சேர அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆயினும் தனது காப்பியத்தில் பாண்டிய அரசனையும் சோழ அரசனையும் சமமாக குறிப்பிடுகிறார். தொல்காப்பியம் என்னும் பழந்தமிழ் இலக்கண நூலில் தமிழ் கூறும் நல்லுலகம் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. புறநானூறு, பதிற்றுப்பத்து ஆகிய நூல்களில் அவ்வாறு குறிக்கப்படாமல் மூவேந்தர்க்கு இடையில் இருந்த பகைமை, இதன் விளைவாக நிகழ்ந்த போர்கள் போன்றவை முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றுக்கு முற்றிலும் மாறாக இளங்கோவடிகள் நேர்வழியில் நின்று தமிழ் மக்கள் அனைவரையும் பாகுபாடு இன்றி தனது காப்பியத்தில் பாராட்டி ஒருமை பண்பை நாட்டு மக்களிடையே தன் காப்பியம் வழியாக உருவாக்கியுள்ளார். இது ஒரு வகையில் புதுமை, இளங்கோவடிகள் ஏற்படுத்திய புரட்சி என்று நாம் கொண்டாடலாம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின் போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள், நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சி வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும், மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள், குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெறவுள்ளது சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனே, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென்ட் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250க்கும் அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும், 114 ஒருநாள் போட்டிகளிலும், 43 20-20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு

0: சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:35. சென்னை மத்தியாலை வேலூர் கும்பகோணம் பண்பலை வரிசைகளில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் தொடர்கிறது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரமோ அதே போல மன ஆரோக்கியமும் நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒன்று. மன ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதற்கும் இயல்பாக்குவதற்கும் நாம் முயற்சி செய்யும் போது மனநோய் என்று ஒன்று இருப்பதை பற்றி நாம் சிந்திக்கிறதே இல்லை. மனநோயில் பல வகைகள் உண்டு. ஆங்ஸைட்டி என்று சொல்லக்கூடிய பதட்டம், தூக்கமின்மை, டிப்ரெஷன் போன்ற மனநோய்கள் தற்காலத்தில் மிக மிக சாதாரணமாக ஒரு இஷ்யூவாக இருக்கிறது. மன ஆரோக்கியம் மன நோய்கள் ரெண்டுமே ஒரே அலைவரிசையில் இருக்கிறது. உலகளாவிய நோய்களின் அளவில் 10% முதல் 30% வரை மனநோயாளிகள் உள்ளனர் என்று ஆய்வு தெரிவிக்கிறது. மனநோய்ங்கிறது வந்து சிம்டம்ஸோடையும் இருக்கலாம், சிம்டம்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். அதாவது ஒரு ஆர்வமுள்ள விஷயங்களை ஒரு நீண்ட காலமாக ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, தூங்கும் பழக்கத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றம், பசி எடுக்கிறதில்ல, சரியாக ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு திறன், அவங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அதிகப்படியாக கோவப்படுவது இல்லை அதிகப்படியான கவலைப்படுவது, இந்த மாதிரியான ஒரு நிலை கூட மனநோயின் ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சில சொல்ல முடியாத காரணங்கள் கூட மனநோய்களுக்கு காரணமாக இருக்கலாம். யோகா மனநோயை சரி செய்வதில் மிக மிக முக்கிய பங்காற்றுகிறது. நம்முடைய எண்ணங்களுக்கும் மூச்சுக்கும் தொடர்புண்டு அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம். மூச்சை சீராக வைப்பது போல் மூச்சினுடைய ஒரு வேகத்தை நாம் சரியாக வைப்பதன் மூலம் நமது எண்ணங்களை நாம் நமது கட்டுக்குள் வைக்க முடியும். இதற்கு எளிமையான மூச்சு பயிற்சிகள் யோகாவில் உள்ளன. அவற்றை முறையாக பயின்று வரும்போது நம்மளுடைய மன அழுத்தம், மன ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். முக்கியமாக சில யோக பயிற்சிகள் செய்யும் போது நமது உடலில் உள்ள கார்டிசோல் லெவல் கண்கூடாக குறைவதையும் நாம் பார்க்கிறோம். கார்டிசோல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த கார்டிசோல் எனும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு சேர்வதற்கும் ஒபிசிட்டிக்கும் காரணமாக இருக்கிறது. இதே கார்டிசோல் தான் மன அழுத்தம் வருவதற்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. நம்ம உடம்புல அதிகப்படியான கார்டிசோல் எனும் ஹார்மோன் சுரப்பதனால் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுன்னு ஆய்வுல சொல்றாங்க. இந்த கார்டிசோலை குறைப்பதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா உடற்பயிற்சி. முறையான உடற்பயிற்சி, முறையான யோக பயிற்சி, முறையான சுவாச பயிற்சி, நல்ல ஒரு டயட், பேலன்ஸ்டு டயட், நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், இவை தான் கார்டிசோல் அளவுகளை குறைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூச்சில் கவனம் வைத்து செய்யக்கூடிய ஆசனங்களான சூரிய நமஸ்காரம், நின்ற நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம், அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வஜ்ராசனம், பத்மாசனம், மகாமுத்ரா, யோக முத்ரா போன்ற பயிற்சிகள் நமது உடலில் உள்ள அதிகப்படியான மன அழுத்தத்தை குறைத்து ஒரு மன அமைதியை கொண்டு வருவதற்கு உதவி செய்கிறது. இறுதியாக எல்லா பயிற்சிகளும் யோக பயிற்சிகள் செய்து முடித்ததுக்கு அப்புறமா இறுதியாக செய்யக்கூடிய சவாசனம் என்னும் பயிற்சி நம் ஒட்டுமொத்த உடம்பையும் ஒரு பேலன்ஸ் பண்ணி மன அமைதிக்கு உதவுகிறது. பிராணாயாம பயிற்சின்னு எடுத்துட்டோம்னா நாடி சுத்திங்கிற பிராணாயாமம், பிரமரி என்று சொல்லக்கூடிய பிராணாயாமம், இது ரெண்டும் செய்யும் போது நம்மளுடைய மூளையினுடைய அதிர்வலைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டு நம்மளுடைய கார்டிசோல் லெவல்ஸ் நல்ல முறையில் குறைந்து இதனால் ஸ்ட்ரெஸ் குறைவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறது. மூச்சின் மேல் கவனம் வைத்து சில நிமிடங்கள் நமது மூச்சை கவனிப்பதன் மூலம் நம்மளுடைய மன அழுத்தம் வெகுவாக குறையும். சூரிய நமஸ்காரம் பயிற்சியைப் போலவே சந்திர நமஸ்காரம் எனும் பயிற்சி உள்ளது. இந்த சந்திர நமஸ்காரம்ங்கிறது 14 ஆசனங்களை உள்ளடக்கிய ஒரு பயிற்சி. சந்திரனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நம்மளுடைய எண்ண அலைகளோடு தொடர்பு உள்ளது. சந்திரனுக்கும் நம்மளுடைய மனநலனுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்த சந்திர நமஸ்காரங்கிற பயிற்சியை மாலை வேளைகளில நாம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இது தொடர்ந்து செய்து வர வர மன அழுத்தம் வெகுவாக குறைவதோடு நல்ல ஆழ்ந்த

0: தூக்கம் வருவதற்கும் உதவி செய்கிறது. இதனால் நம்மளுடைய சர்க்காடியன் ரிதம் ரெகுலேட் ஆகி உடல் மன ஆரோக்கியம் ரெண்டுமே மேம்படுகிறது.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: புத்தம் புது காலையில் தொடர்கிறது. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும், யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்லை, கடனாகவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காமல் பணம் கொடுத்துருவாங்க. நம்மால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா, நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுக்கிட்டு வருவான், இவன் இங்கே செத்து விட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்துட்டான்னதும் பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான். எதிரில் சோறு கொண்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான். அங்கே உங்கள் சொந்தக்காரன் பாம்பு கடித்து செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா, வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம், அப்படி தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா. ஏன், உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்கள் ஊரில் எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீர்த்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா, நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டுது. எல்லாரும் அடிபட்டு முனைகிட்டு கிடக்கிறாங்க. டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க. ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்தன் மெதுவாக முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானான்.
2: இன்று ஒரு தகவல் கேட்டும் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள்.

0: அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நேரம் 7:35:25. புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு.
2: சர்வதேச வெப்பமண்டல தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். இன்று சர்வதேச வெப்பமண்டல தினம். உலகின் மொத்த பரப்பளவில் 40% வெப்பமண்டல பகுதிகளாகும். சரி, இந்த வெப்பமண்டல பகுதிகள் என்றால் என்ன தெரிந்து கொள்வோமா? வெப்பமண்டலங்கள் என்பது கடக ரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் மற்றும் மகர ரேகை டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இடைப்பட்ட பகுதியாக வரையறுக்கப்படுகிறது. நிலப்பரப்பு மற்றும் பிற காரணிகள் காலநிலை மாறுபாட்டிற்கு பங்களித்தாலும் வெப்பமண்டல இடங்கள் பொதுவாக வெப்பமாக இருக்கும். அன்றாட வெப்பநிலையில் பருவகால மாற்றம் குறை

0: காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு.
1: சர்வதேச வெப்பமண்டல தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். இன்று சர்வதேச வெப்பமண்டல தினம். உலகின் மொத்த பரப்பளவில் 40% வெப்பமண்டல பகுதிகளாகும். சரி, இந்த வெப்பமண்டல பகுதிகள் என்றால் என்ன தெரிந்து கொள்வோமா? வெப்பமண்டலங்கள் என்பது கடகரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் மற்றும் மகர ரேகை டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இடைப்பட்ட பகுதியாக வரையறுக்கப்படுகிறது. நிலப்பரப்பு மற்றும் பிற காரணிகள் காலநிலை மாறுபாட்டிற்கு பங்களித்தாலும் வெப்பமண்டல இடங்கள் பொதுவாக வெப்பமாக இருக்கும். அன்றாட வெப்பநிலையில் பருவகால மாற்றம் குறைவாகவே இருக்கும். வெப்பமண்டலங்களின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள ஈரமான உட்பகுதிகளில் மழை பரவலாக இருப்பதும், பூமத்திய ரேகையிலிருந்து தூரம் அதிகரிக்க அதிகரிக்க மழைப்பொழிவின் பருவகாலத்தன்மை அதிகரிப்பதும் ஆகும். உங்களுக்கு தெரியுமா, 2021 வெப்பமண்டலங்கள் அறிக்கையின்படி உலகின் பெரும்பாலான அலையாத்திக் காடுகள் இந்த வெப்பமண்டலத்தில்தான் உள்ளன. உலகின் புதுப்பிக்கக்கூடிய நீர் ஆதாரங்களில் 54% மேலாக இந்த வெப்பமண்டலத்தில்தான் உள்ளன. எனினும் அங்குள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 50% தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெப்பமண்டலங்களில் பல்லுயிர் பெருக்கம் அபரிமிதமாக உள்ளது. இருப்பினும் பல்லுயிர் இழப்பும் உலகின் மற்ற பகுதிகளை காட்டிலும் அதிகமாகவே உள்ளது. மாறிவரும் பருவநிலையால் இந்த பகுதியில் ஏற்படும் சவால்களை அடிக்கோடிட்டு காட்டுவதற்கும், வெப்பமண்டலத்தால் ஏற்படும் நன்மைகளையும் அதன் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவும், வெப்பமண்டலங்களின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்யவும், அப்பகுதியின் பன்முகத்தன்மையையும் ஆற்றலையும் அங்கீகரிக்கவும் இந்த நாள் சர்வதேச வெப்பமண்டல தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 2016 ஐக்கிய நாடுகள் பொது சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 29 அன்று சர்வதேச வெப்பமண்டல தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த மண்டலங்களில் வளரும் மரங்களை பேணி காத்து பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிப்போம். நம் வருங்கால சந்ததியினர் வளமுடன் வாழ வழி செய்வோம். சர்வதேச வெப்பமண்டல தினத்தின் சிற்றுரையை கேட்டீர்கள்.
0: இடம்பெற்றது உங்கள் கவனத்திற்கு.
2: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: நாடோடி தென்றல் படத்திற்காக உழைத்தது மனோ சித்ரா குழுவினரோடு பாடியிருந்த பாடல்.
1: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின். 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: புத்தம்புது காலையில் இனி செல்வோம்
4: நகர்வலம்.
5: மின்சார பேருந்துகள் பசுமை நகரத்தின் புதிய பாதை.
6: நேயர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாள் காலையும் உங்கள் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் சுவாசிக்கும் காற்று எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? புகையும் தூசியும் நிறைந்த காற்றாகவா, அல்லது தூய்மையும் புத்துணர்ச்சியும் நிறைந்த காற்றாகவா? இந்த கேள்விக்கான பதில் நாம் இன்று எடுக்கும் முடிவுகளில் மறைந்திருக்கிறது. நகரங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்றன. சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சியோடு சேர்ந்து காற்று மாசுபாடும் ஒளி மாசுபாடும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களும் அதிகரித்து கொண்டே வருகின்றன. இதனால் நாம் தினமும் சுவாசிக்கும் காற்றின் தரம் குறைந்து கொண்டே செல்கிறது. பல நேரங்களில் நாம் உணராமலேயே நமது ஆரோக்கியத்தையும் அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தையும் ஆபத்தில் தள்ளி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நம்பிக்கையை விதைக்கும் ஒரு மாற்றமாக

0: வந்துள்ளன மின்சார பேருந்துகள். சாலைகளில் பேருந்துகள் ஓடுகின்றன, ஆனால் கரும்புகை இல்லை, காதுகளை துளைக்கும் சத்தமில்லை, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நச்சுவாயுக்கள் இல்லை. அமைதியாகவும் சுத்தமாகவும் நவீனமாகவும் இயங்கும் இந்த மின்சார பேருந்துகள் வெறும் போக்குவரத்து வசதி மட்டுமல்ல, பசுமையான எதிர்காலத்திற்கான ஒரு புதிய தொடக்கம். ஒரு பள்ளியின் அருகே ஒரு மின்சார பேருந்து கடந்து செல்லும் போது அதன் அமைதி அந்த பகுதியில் படிக்கும் குழந்தைகளின் கவனத்தை சிதறடிக்காது. ஒரு மருத்துவமனையின் அருகே செல்லும் போது நோயாளிகளின் அமைதியை அது சீர்குலைக்காது. குடியிருப்பு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தேவையற்ற இறைச்சலை ஏற்படுத்தாது. இதனால் நகர வாழ்க்கை இன்னும் அமைதியானதாகவே மாறுகிறது. மின்சார பேருந்துகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அரசிற்கும் போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் பொருளாதார ரீதியிலும் பல நன்மைகளை வழங்குகின்றன. எரிபொருள் செலவு குறைகிறது, பராமரிப்பு செலவும் குறைகிறது. இதன் மூலம் சேமிக்கப்படும் நிதியை பொது போக்குவரத்து சேவைகளை மேலும் மேம்படுத்த பயன்படுத்த முடிகிறது. இது மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் பயனளிக்கும் ஒரு நீண்டகால முதலீடாக மாறுகிறது. அதனால்தான் இன்று பல நகரங்களில் மக்களும் அரசாங்கமும் மின்சார பேருந்துகளை ஆர்வத்துடன் வரவேற்று வருகின்றனர். குளிர்சாதன வசதி, குறைந்த சத்தம், மென்மையான பயண அனுபவம் ஆகியவை மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் தினசரி பயணிகளின் விருப்பத்தை பெற்றுள்ளன. ஆனால் மின்சார பேருந்துகளின் மிகப்பெரிய பலன் இதைவிட ஆழமானது. அது நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு முயற்சி. ஒவ்வொரு மின்சார பேருந்தும் சாலையில் இயங்கும் போது காற்றில் கலக்கும் மாசு குறைகிறது, பசுமையுள்ள வாயுக்களின் வெளியேற்றம் குறைகிறது, புவி வெப்பமயமாதலின் தாக்கத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது, நாம் வாழும் பூமியை அடுத்த தலைமுறைக்கு இன்னும் சிறப்பாக வழங்கும் வாய்ப்பை உருவாக்குகிறது. நாம் இன்று காணும் இந்த மாற்றம் வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளம் மட்டுமல்ல, இயற்கையையும் மனிதர்களையும் ஒன்றாக பாதுகாக்கும் பொறுப்புணர்வின் உன்னத வெளிப்பாடாகும். எனவே மின்சார பேருந்துகளை ஆதரிப்பது என்பது ஒரு போக்குவரத்து முறையை ஆதரிப்பது மட்டுமல்ல, அது நமது ஆரோக்கியத்தை ஆதரிப்பது, நமது சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது, நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பது. ஏனெனில் நாளை நாம் நம் குழந்தைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து செல்வமோ சொத்துக்களோ அல்ல, அவர்கள் சுதந்திரமாக சுவாசிக்கக்கூடிய தூய்மையான காற்றும் ஆரோக்கியமாக வாழக்கூடிய பசுமையான பூமியும் தான். பசுமையான நகரங்களை உருவாக்கும் இந்த பயணத்தில் நாமும் ஒரு பங்காக இருப்போம். மின்சார பேருந்துகளை ஆதரிப்போம்.
1: மின்சார பேருந்துகள் பசுமை நகரத்தின் புதிய பாதை. எழுதியவர் வர்ஷினி ரகு, வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம்.

0: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்காக ஒலித்தது எஸ் ஜானகியை குழுவினரோடு பாடியிருந்த பாடல்.
1: நண்பா, வர வர நாட்கள் ரொம்ப அழுத்தத்தோட நகருது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. சில சமயம் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா தெரியுது.
2: ஏன் நண்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்பவும் வேலை வேலைன்னு இருக்கிறதாலதான் உனக்கு இந்த மன அழுத்தம்னு நினைக்கிறேன்.
1: ஆனா நான் தான் உடல் அளவுல திடமா இருக்கனே.
2: நண்பா, இது உடல் சார்ந்த விஷயம் இல்ல, மனசு சார்ந்தது. எப்பவும் வேலை வேலைன்னு இருக்காம நம்ம மனச அமைதியா வச்சுக்க தேவையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதும், இது மாதிரியான தொல்லைகளை தவிர்க்கலாம்.
1: அதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்?
2: நண்பா, மனசு அமைதியா வச்சுக்க பல வழிகள் உண்டு. நல்ல புத்தகங்கள் வாசிக்கலாம், வீட்டில் இருக்க குழந்தைகள் இல்ல பெரியவங்க கூட நேரம் செலவழிக்கலாம், விளையாடலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கலாம், தோட்டக்கலை செய்யலாம்.
1: ஓ, இவ்வளவு இருக்கா?
2: ஆமா நண்பா, உடனே உனக்கு அமைதி தரக்கூடிய செயல்கள்ல ஈடுபடு, எல்லாம் சரியாயிடும். மறந்துடாத, உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ மனநலமும் அவ்வளவு முக்கியம்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள வரதராஜன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமுமே நமது வாழ்வை வளமாக்கும். ஆரோக்கியத்துக்கு 6 பழக்க வழக்கங்களை பட்டியலிடுகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். முதல் பழக்கம், மனசை லேசாக்கணும். மனதை பொறுத்து தான் நோய்களின் வீரியம் அதிகரிப்பதும் குறைவதும். உடல் உறுப்புகளை வலிமைப்படுத்தினால் உணர்வுகள் சரியாயிடும், புத்துணர்வு கிடைக்கும். மனம் ஆரோக்கியம் பெற அமைதியான சூழல், அளவான ஆழ்ந்த தூக்கம் அவசியம். ரெஸ்ட், ஓய்வு என்பது மிக மிக முக்கியம். ரெண்டாவது பழக்கம், தியானம் பழகணும். பிரபஞ்சத்திலிருந்து நேரடியான ஆற்றலை ஈர்க்கும் சக்தி தியானத்துக்கு உண்டு. இது நம் உடல் மற்றும் மனதை மேம்படுத்தும். தியானம் செய்ய தெரியலனாலும் பரவாயில்ல, பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடனே இருக்கும் சுவாசத்தை கவனிக்கலாம். காலை வேளையில் அடி வயிற்றிலிருந்து வெளிவரும் மூச்சு செல்லும் பாதையை கவனிக்கலாம். நாள் ஆக ஆக எண்ண ஓட்டங்கள் குறைந்து மூச்சை கவனிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். இதுவே

0: தியானம் செய்த பலனை கொடுத்துரும். நல் ஆரோக்கியத்துக்கு தேவையான 6 பழக்க வழக்கங்களில் 3வது உணவு. உணவுக்கு மதிப்பு கொடுக்கணும். வரதராஜன் சார், சாப்பிட்ற சாப்பாட்டை மதிக்கணும், முக்கியத்துவம் தரணும். தன் தரையில் உட்காந்து உணவை ரசித்து ருசித்து நல்லா மென்று சாப்பிடணும். அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நமக்கு முழுமையான பலனை தரும். சாப்பிடும்போது கருவேப்பிலை, மிளகு, கொத்தமல்லி, புதினா, தக்காளி இவைகளை தூக்கி தூரமாக வச்சுட்டு சாப்பிடுவோம். தவறு, எல்லாத்தையும் சாப்பிடணும், ஒதுக்கக்கூடாது. 4வது பழக்கம், தன்னை நேசிக்க தொடங்குங்கள். நம்மை நாமே விரும்புவதும் அக்கறையோடு நேசிக்கவும் செய்யணும். இதன் மூலம் உடலும் மனதும் மகிழ்ச்சி அடையும். மன அழுத்தம், மன சோர்வுக்கான தீர்வு வெளியே இல்லை, நம்மகிட்டயே இருக்குது. உடலுக்கு தரும் முக்கியத்துவத்தை மனதுக்கும் தந்து அதற்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு பூர்த்தி செய்யணும். 5வது நற்பழக்க வழக்கம், உடல் உழைப்பு. இன்றைய காலத்தில் யார் உடம்புலேருந்து வியர்வை வர்ற அளவுக்கு உழைக்கிறாங்க? இதற்காகத்தான் பலரும் காலையில் மாலையில் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்கிறாங்க. வேற வழி இல்லாதவங்க போகலாம், செய்யலாம். வாய்ப்பிருப்பவர்கள் உடல் உழைப்பை நாமே உருவாக்கணும். தரையில் உட்காந்து சாப்பிடுவது, அக்கம் பக்கம் போகும்போது நடையில் போவது, லிஃப்ட் பயன்படுத்தாமல் மாடிப்படிகளில் ஏறி இறங்கிறது, வீட்டில் துணிமணிகளை சுத்தப்படுத்துறதுக்கு மெஷின்கள், இயந்திரங்களை பயன்படுத்தாமல் நாமளே அந்த வேலைகளை செய்கிறதுன்னு உடல் உழைப்பை நாமளே உருவாக்கணும். அடுத்தது வரதராஜன் சார், 6வது நல்ல பழக்க வழக்கம், உணவு பழக்கத்தை சீராக்குதல். காலை உணவை தவிர்க்கக்கூடாது. ஒருவேளை தானன்னு துரித உணவுகளை உண்ணுவது, சுவைக்கு அடிமையாகுதல், சுகாதாரமற்ற உணவை உட்கொள்ளுவது போன்றவற்றை தவிர்க்கணும். பசித்த பிறகு புசிக்கணும். அனைத்து உணவுகளையும் அளவாக எடுத்துக்கணும். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிச்சா உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெறும். நல் ஆரோக்கியத்துக்கான இந்த 6 பழக்க வழக்கங்கள், அதாவது மனசை லேசாக்கணும், தியானம் பழகணும், உணவுக்கு மதிப்பளிக்கணும், தன்னை நேசிக்கணும், உடல் உழைப்பை உருவாக்கணும், உணவு பழக்கத்தை சீராக்கணும், இந்த 6 பழக்கங்களை மனசில் வச்சு செயல்பட வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
4: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
3: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
4: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
3: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
4: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
3: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
4: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
3: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி கருதப்படுகின்றது. எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகள் சாகுபடி செய்யும் போது அதிக மகசூல் வந்து அடைய முடியும்.
1: பயிர் வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள். திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 அரங்கி செய்ய சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கலிடிகுறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். தொடர்வது 8 செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது.

0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளிலிருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. ஆகாஷவாணி புத்தம் புது காலையிலேனி திரை இசை பாடல்கள். பூவெல்லாம் உன் வாசம் படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியிருப்பதாக

0: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
1: வேதம் படத்திற்காக ஹரிஹரன் மகாலட்சுமி.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று பிற்பகல் 1:10 என் உயிர் தோழி நிகழ்ச்சியில் சமையல் கலைஞர் மற்றும் உணவு எழுத்தாளர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் உடனான நேர்காணல் இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi attends Seychelles National Day celebrations as guest of honor, also holds talks with his Mauritius

மாப்பிள்ளை கவுண்டர் படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் சுமங்கலி பாடியிருந்த பாடல். திரைகானத்தில் தொடர்கிறது. அருணாச்சலம் படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா.

திரைகானம் ரசித்தோம். மீண்டும் திரைப்பட பாடல்கள் காலை 10:02 முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில். இதுவரை இணைந்து இனிதே பயணித்தோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி, நேரம் 9:00, அரங்கிசை. சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். சித்தம் இறங்காததேனையா, பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் சகானா, மிஸ்ரசாப்பு தாளம்.

நேரம் 9:22:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி சேஷாச்சல நாயகம், முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி, வராளி ராகம், ரூபகதாளம்.

வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக உன்னை நோக்கினான். பெஹாக் ராகத்தில் அமைந்த மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமி பாடல் ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்பு துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்

0: அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் ஜீன்ஸ் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் பல்லவி பாடியுள்ள பாடல்.

இருவர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம். பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், பம்பாய் ஜெயஸ்ரீ. நேரம் இப்போது 10:16. ஆகாஷ்வாணி நீங்கள் ரசிக்க முத்து சிதறலில் திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஹரிணி அனுபமா ஸ்ரீராம் பாடிய பாடல். படம் என் சுவாச காற்றே.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: மனதை திருடி விட்டாய் திரைப்படத்தில் கார்த்திக் சாதன சர்க்கம் பாடிய பாடலை கேட்டோம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி கருதப்படுகின்றது. எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகள் சாகுபடி செய்யும் போது அதிக மகசூல் வந்து அடைய முடியும்.
1: பயறு வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள். திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 10:38:40. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்து சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மஜ்னு திரைப்படத்தின் பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் ஹரிஹரன், டிம்மி, அனுபமா.

0: ஆகாஷவாணியின் 820 கிலோ ஹெர்ட்ஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இடம்பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் June 29-30 தேதிகளில் மதியம் 1:00 முதல் 1:45 வரை இந்த வார சிறப்பு விருந்தினராக சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி நிகழ்ச்சி. அவரது வாழ்க்கை பயணம், மறக்க முடியாத அனுபவங்கள் மற்றும் மனதை தொடும் பல சுவாரஸ்யமான
1: பகிர்வுகளுடன் கேழ்வரகு அப்படிங்கிறப்ப நம்ம 24 மணி நேரமாவது குறைந்தபட்சம் சோக் ஆகணும், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெந்தயத்தை சோக் பண்றதுல 24 மணி நேரம் சோக் பண்ணுவோம். வேப்ப கடலை அந்த மாதிரிலாம் இருந்தப்ப கொஞ்சம் ஜாஸ்தி. பாசி பயிருனாக்க வந்து 12 hours இருந்தா போறோம். அதாவது இந்த ஹார்டா இந்த கிரெயின் மேல வந்து தோல் வந்து ஹார்டா இருந்ததுனாக்க அதிக நேரம் சோக்கிங் டைம்.
0: தாயின் அன்போடு சமையலை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு குடும்ப உறுப்பினராக மாறியவர் பிரபல சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். உங்கள் அபிமான நிகழ்ச்சியான என்னுயிர் தோழியில் இந்த வாரம் இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
2: ஸ்ரீனிவாஸ் சாதன சர்க்கம் பாடிய பாடலின் படம் பார்த்தாலே பரவசம்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச் சிதறல். சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுக்கப்படுவது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். துவக்கப்பாடலாக ஒழிக்கிறது உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ்

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி கருதப்படுகின்றது. எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகள் சாகுபடி செய்யும் போது அதிக மகசூல் வந்து அடைய முடியும்.
0: பயிர் வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள். திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
4: கேட்கலாம் ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷவாணியின் 820 கிலோ ஹெர்ட்ஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இடம்பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் June 29-30 தேதிகளில் மதியம் 1:00 முதல் 1:45 வரை இந்த வார சிறப்பு விருந்தினராக சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி நிகழ்ச்சி. அவரது வாழ்க்கை பயணம், மறக்க முடியாத அனுபவங்கள் மற்றும் மனதை தொடும் பல சுவாரஸ்யமான
1: பகிர்வுகளுடன் இப்ப வந்து கேழ்வரகு அப்படிங்கிறப்ப நம்ம 24 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் சோக் ஆகணும், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெந்தயத்தை சோக் பண்றதுல 24 மணி நேரம் சோக் பண்ணுவோம். வேண்ட கடலை அந்த மாதிரிலாம் இருந்தப்ப கொஞ்சம் ஜாஸ்தி. பாசி பயிருனாக்கா வந்து 12 hours இருந்தா போறோம். அதாவது இந்த ஹார்டா இந்த கிரெயின் மேல வந்து தோல் வந்து ஹார்டா இருந்ததுனாக்கா அதிக நேரம் சோக்கிங் டைம்.
0: தாயின் அன்போடு சமையலை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு குடும்ப உறுப்பினராக மாறியவர் பிரபல சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். உங்கள் அபிமான நிகழ்ச்சியான என்னுயிர் தோழியில் இந்த வாரம் இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: கேட்கலாம். அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
1: அந்த
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா.

0: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது கோபுர வாசலிலே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி
1: சொல்லுங்க.
0: இனி இந்த அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான திட்டம் குறித்து சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10
2: ஆகாஷவாணியின் 820 கிலோ ஹெர்ட்ஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இடம்பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் June 29-30 தேதிகளில் மதியம் 1:10 to 1:45 வரை இந்த வார சிறப்பு விருந்தினராக சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி நிகழ்ச்சி. அவரது வாழ்க்கை பயணம், மறக்க முடியாத அனுபவங்கள் மற்றும் மனதை தொடும் பல சுவாரஸ்யமான
3: பகிர்வுகளுடன் இப்ப வந்து கேழ்வரகு அப்படிங்கிறப்ப நம்ம 24 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் சோக் ஆகணும், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெந்தயத்தை சோக் பண்றதுல 24 மணி நேரம் சோக் பண்ணுவோம். வேப்ப கடலை அந்த மாதிரிலாம் இருந்தப்ப இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பாசி பயிருனாக்கா வந்து 12 hours இருந்தா போறோம். அதாவது த ஹார்டர் த கிரெயின், மேல வந்து தோல் வந்து ஹார்டா இருந்ததுனாக்கா அதிக நேரம் சோக்கிங் டைம்.
2: தாயின் அன்போடு சமையலை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு குடும்ப உறுப்பினராக மாறியவர் பிரபல சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். உங்கள் அபிமான நிகழ்ச்சியான எண்ணுயிர் தோழியில் இந்த வாரம் இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: நினைவூட்டுகிற நேயர்களே, பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழியில் சமையல் கலைஞர் மற்றும் உணவு எழுத்தாளர் மல்லிகா பத்ரிநாத்துடன் நேர்காணல் முதல் பகுதி. உடன் உரையாடுபவர் லதா. 2:30-2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி மொழி பாடம். ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் ஹரிஷ் பந்தாரி. 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10

0: அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி கருதப்படுகின்றது. எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகள் சாகுபடி செய்யும் போது அதிக மகசூல் வந்து அடைய முடியும்.
1: பயிர் வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள். திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: 8:05 திரைகானம், 9:15 செய்திச் சுடர், 9:30 நந்தனார் சரித்திரம். இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் இ சிந்துஜா அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடுவா இனிய திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்பாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ഇതുവരെ സംഗീത സാരലിൽ ആർ ശ്രീരഞ്ജനി അവർകളിന്റെ പാട്ട് കേട്ടീർകൾ. എം വിജയ് അവർകൾ വയലിൻ, എ എസ് രംഗനാഥൻ അവർകൾ മൃദംഗം. 12:40 ആവതിർക്ക് 10 നൊടികൾ ഉള്ളന. ഇനി തമിഴ് ചെയ്തി അറിക്കെ തുടരും.
1: ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்சில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை

0: தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்ட திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20 கோடி 50 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஒழுங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ் யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில்

0: அடுத்த இரண்டு நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும், 1000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் ஜூலை மாதம் 2 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், பலத்த 60 km வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45-55 km வேகத்திலும், பலத்த 65 km வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும், 40-50 km வேகத்திலும், பலத்த 60 km வேகத்திலும் கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் இன்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். மதியொளி இயற்றிய பாடல் முதலில் டி கே ஜெயராமன். இசையமைப்பில் பாடியவர்கள் தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன்.

0: கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை இடம்பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் June 29-30 தேதிகளில் மதியம் 1:10 to 1:45 வரை இந்த வார சிறப்பு விருந்தினராக சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி. அவரது வாழ்க்கை பயணம், மறக்க முடியாத அனுபவங்கள் மற்றும் மனதை தொடும் பல சுவாரஸ்யமான பகிர்வுகளுடன்
1: நிகழ்ச்சி இன்று பகல் 1:10 முதல் பகுதியாக இடம்பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் 1:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மெல்லிசை பாடல்களில் அடுத்து கே சசிகுமார் எஸ் ஞானம் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் மு பகத்சிங், இசை பி ஜே வில்ஃப்ரன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா.
2: கடலோரங்களை பாதுகாக்கவும் அதன் அடிப்படையில் வருமானத்தை பெருக்கவும் 2023 உலக சுற்றுச்சூழல் தினமான June 5 கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த மிஷ்டி. மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டேஞ்சபிள் இன்கம்ஸ், அதாவது கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம். மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் கடலோர மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காடுகள் உள்ளிட்ட இடங்களில் சதுப்பு நில காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதே முக்கிய நோக்கம். இந்த அலையாத்தி காடுகள் கடலோரங்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கின்றன. சூறாவளி, சுனாமி, கடல் நீர்மட்டம் உயர்வு போன்றவை தாக்கும்போது பேராபத்துகள் நிகழாத வண்ணம் ஓர் இயற்கை அரணாக இந்த காடுகள் காத்து நிற்கின்றன. இவற்றின் அடர்ந்த வேர்கள் மண் அரிப்பினையும் தடுப்பதாக பல ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் தெரிவித்துள்ளனர். மேலும் இவை இருக்கும் பகுதியில் கடல்சார் பல்லுயிர்கள் பெருகவும் அவற்றால் மக்கள் லாபம் ஈட்டவும் வழி கிடைக்கிறது. புதிய வகை மீனினங்கள் இந்த அலையாத்தி காடுகள் இருக்கும் பகுதியில் நன்கு தழைப்பதாக தெரிகிறது. ஒரு வகையில் சமமான சூழல் உண்டாவதாகவும் அறியப்படுகிறது. இவற்றால் அதிகளவில் காற்றில் கலந்துள்ள கரியமலத்தை உறிஞ்சிக் கொள்ள முடியும். இதனை கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், அதாவது தாவர கரிம தேக்கம் என்கிறார்கள். மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதோடு சுற்றுலாவும் அந்த பகுதிகளில் பெருகுவதால் நல்ல வருமானம் நிலையாக கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து நாட்டின் கடலோரங்களை காக்கும் அதே வேளையில் மக்களின் வருமானத்தையும் பெருக்கிட எண்ணுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தில் உள்ளூர் சமூகங்கள் தங்கள் கடலோர பகுதிகளில் சதுப்பு நில காடுகளை உருவாக்கிக் கொள்ள ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். இதன் நீடித்த பயன்களை கொண்டு வருமானம் ஈட்டவும் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதில் தனியார் பங்களிப்புக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய இந்தியா 2030 என்கிற தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் வாயிலாக ஆண்டுதோறும் இந்த திட்டத்திற்கென நிதி ஒதுக்கீட்டினை நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. இதனால் பருவநிலை மாற்றத்தினை திறம்பட கையாளவும் அதனால் பசுமை சூழலை ஊக்குவிக்கவும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் வழி கிடைக்கிறது. ஆக்கிரமிப்பு அயலினங்கள் உள்ள பகுதிகளில் அவற்றை களையெடுத்து அலையாத்தி காடுகளை அமைக்க விரிவான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. 5 சுமார் 540 சதுர கிலோமீட்டர் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் என கட்டங்களாக அமல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சவால்கள் என்றால் தொடர்ந்து உயர்ந்து வரும் கடல் நீர்மட்டம். கடந்த 3 10 ஆண்டுகளில் கேரளாவில் சுமார் 95% சதுப்பு நில காடுகள் அழிந்துவிட்டன. அதேபோல் அதிகரித்து வரும் நிலத்தின் உப்புத்தன்மை, இதனால் அலையாத்தி காடுகளின் வளர்ப்பில் மாற்றம்

0: வாய்ப்புகள் வருகின்றன. இந்த திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கண்கூடான பலன்களை பார்த்து வரும் மாநிலம் குஜராத். 19,020 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சதுப்பு நில காடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சதுப்பு நில காடுகளின் பயன்பாடுகளை மக்கள் முன்வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இதனால் கிடைக்கும் வருமானம் ஈட்டும் வழிகள் அவர்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடலோரங்களை காப்பதால் எதிர்வரும் பருவநிலை சவால்களை நம்மால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என அறிவியலாளர்கள் எடுத்து கூறி வருகின்றனர். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாதுகாப்புத்துறையின் வீரதீர விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் விழாவின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் எஃப்எம் கோல்டில் மாலை 5 மணிக்கு. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today visited and offered prayers at the Navashakti Vinayagar Temple in Victoria, Seychelles, on the 3rd day of his visit to the African country. He also met the members of the Indian diaspora there. Later, the Prime Minister paid floral tributes at the Mahatma Gandhi statue situated at Peace Park. He has since departed for India after concluding his successful 3-day visit to Seychelles. Yesterday, Prime Minister Modi attended the National Day celebrations of Seychelles, marking the 50th anniversary of independence of the country. Mr. Modi attended the celebrations as the guest of honour, becoming the first Indian Prime Minister to be accorded this honour. The Prime Minister was conferred the Guardian of the Blue Horizon, Seychelles' highest distinction for leadership in environmental conservation and sustainable development. He also addressed the National Assembly of Seychelles, where he emphasized that Seychelles and India both seek a world where development is more inclusive and where international institutions reflect contemporary realities. President Draupadi Murmu will present gallantry awards at the 2nd Defence Investiture Ceremony of 2026 at Rashtrapati Bhavan in New Delhi today. The President will confer gallantry awards to personnel of the Defence Forces, Central Armed Police Forces and to State and Union Territory Police. These awards are given away in recognition of exceptional acts of bravery by personnel of the Armed Forces, Central Armed Police Forces and other security agencies. The government has introduced the Improvement Notice Mechanism under the Legal Metrology Act 2009 through the Jan Vishwas Amendment of Provisions Act 2026. Under the new mechanism, businesses committing specified first-time procedural or regulatory non-compliances will be given an opportunity to rectify the deficiency before penal proceedings are initiated. The Ministry of Consumer Affairs said the reform aims to promote ease of doing business by encouraging voluntary compliance, reducing unnecessary litigation, and supporting a more trust-based regulatory framework while maintaining strong consumer protection. The ministry added that the mechanism applies to manufacturers, importers, packers, dealers, repairers, traders, MSMEs, and other regulated entities. The Supreme Court today refused an urgent hearing on a PIL seeking a court-monitored probe and forensic audit into alleged financial irregularities in donations received by the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra Trust. The bench of Justices M.M. Sundresh and Sheel Nagu questioned the urgency and directed that the plea be listed after the court reopens following the summer vacation. A Delhi court today extended till July the 11th the judicial custody of 10 accused in the NETUG 2026 paper leak case. Being investigated by the Central Bureau of Investigation, CBI, the accused were produced before the Rouse Avenue court through video conferencing on the expiry of their earlier judicial custody. The CBI has so far arrested 13 accused in the case and is investigating an alleged network involved in procuring and circulating NETUG question papers. Congress President Mallikarjun Kharge today took oath

0: As a member of the Rajya Sabha at the Parliament House in New Delhi, Vice President and Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan administered the oath to Mr. Kharge, who got re-elected to the upper house from Karnataka. The house-to-house distribution of electoral enumeration forms to voters in the National Capital Territory of Delhi will begin tomorrow. Chief Electoral Officer of Delhi, Ashok Kumar, announced this while briefing the media in New Delhi today. He said booth-level officers will visit every household from tomorrow till the 29th of next month to distribute the enumeration forms and collect the duly filled applications from eligible electors. In Assam, fears of a major flood have intensified in Dhemaji district following reports of a temporary blockage in the upstream course of the Gai Nadi in the hills of Arunachal Pradesh. The obstruction is believed to have been caused by a massive landslide triggered by days of heavy rainfall in the region. The Dhemaji district administration has issued an urgent public advisory and warned that the blockage could trigger a sudden flash flood. In the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 in the first knockout match at Los Angeles in the United States. And with that, we end this news bulletin.
1: Neeram Orumani Patinimidam Akashwani. Yenuir Tori. மனங்களை இணைக்கும் அன்பு பாலம் எண்ணியூர் தோழிகளுக்கு லதா சுகுமாரின் வணக்கங்கள். சாப்பாட்டை ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு சமையல் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? சமையல் என்பது வெறும் உணவை தயாரிக்கும் கலை மட்டும் கிடையாதுங்க, அன்பையும் அக்கறையும் குடும்ப உறவுகளும் ஒரு இணைக்கும் ஒரு மொழின்னே சொல்லலாம். அந்த மொழியை பல லட்சம் குடும்பங்களுக்கு இல்லங்களுக்குள் எளிமையாகவும் இனிமையாகவும் கொண்டு சென்றவர் தான் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். சமையல் கலைஞர், எழுத்தாளர், சமையல் தொகுப்பாளர் என பல முகங்களை கொண்டிருந்தாலும் மக்களின் மனதில் இவர் ஒரு குடும்ப உறுப்பினராகவே இடம் பிடித்திருக்கிறார். இன்று எண்ணுயிர் தோழியாக நம்மிடையே இணைந்திருக்கிறார் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்களை வரவேற்போம். வெல்கம் மேம்.
2: ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன அழைச்சதற்கு, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: சமையல்ல வந்து நீங்க பெரிய ஒரு ஜீனியஸ்னு சொல்லலாம். சமையல் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
2: ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் தான் இருந்தோம் நாங்கள். அப்படி இருக்கிறப்ப சமையலுக்கு ஒரு ஆள் உண்டு, ஹெல்ப்பருக்கு ஒரு ஆள் உண்டு, அந்த மாதிரிலாம் உண்டு. ஆனால் அப்போ விட அதுக்கப்புறமா, அதாவது கல்யாணம் ஆன பிறகு, இங்கே வந்த பிறகு சமைக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு கை கொடுத்தது எங்களோட பாட்டியோட புஸ்தகம், எங்கள் அம்மாவோடைய புஸ்தகம், எங்கள் பெரியம்மா சித்தி அவங்கெல்லாம். பட் அவங்களெல்லாம் பார்த்து நான் நிறையா கற்றுருக்கேன். ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறப்போ ஒரு பண்டிகை அப்படின்னாக்க, ஒரு கொழுக்கட்டை பண்ணாக்க எல்லோரும் சேர்ந்து உட்காருவோம்.
1: கரெக்டாக
2: ஈவன் ஒரு பெயிண்டிங் பண்ணணும் கூட, ஃபேப்ரிக் பெயிண்ட் கூட எல்லோரும் சேர்ந்து உட்காருவோம். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து டெக்கரேஷனில் இருந்து எவ்ரி திங், ஒரு ஸ்லோகன் சொல்லதுலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அதுலேயே வளர்ந்ததுனால எனக்கு அந்த ஆர்வத்தோடு அப்படியே சேர்ந்து வந்துடுச்சு.
1: ஓகே, எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்க?
2: நான் சேலம்.
1: சேலம். ஓகே, சேலத்துல தான் பிறந்து வளர்ந்தீங்களா?
2: இல்ல, நான் பிறந்தது வந்து கிருஷ்ணகிரி. எங்க பாட்டி வீடு வந்து கிருஷ்ணகிரி.
1: ஓகே.
2: பட் அம்மா டெலிவரிக்கு அப்புறம்
1: சேலத்துல வந்து செட் ஆயிட்டீங்க.
2: சேலத்துல தான்.
1: ஓகே, ஒரு சேலத்துல வளர்ந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கீங்க. பட் தமிழ்நாட்டுல சமையல் உலகத்துல அடையாளமாக மாறிய உங்க பயணத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க
2: பிரபலம் ஆகணும்னு நினைச்சு உடனே பண்ணலமா? இப்ப கூட பிரபலமா இருக்கேன் அப்படிங்கறத தாட் எல்லாம் எனக்கு கிடையாது. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறோம். பிரபலம் ஆகணும்னு நினைக்கல, ஆனால் எல்லாமே அமைஞ்சது. அதை தான் நான் சொல்ல வந்தது. புஸ்தகம் எழுதினது கூட நான் வந்து முதலியே புக் எழுதணும்னு நினச்சி எழுதுனேன். டெலிவிஷன் ஷோஸு கூட வந்து நான் பண்ணுவேன், அது இவ்வளோ இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் வந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது நான் நினச்செல்லாம் பார்த்தது கிடையாது. பட் எல்லாத்துக்கு பின்னால் ஒரு ஹார்ட் ஒர்க், அது டெஃபினட்டாக
1: போட்டிருக்கீங்க. ஏன்னா சமையல் புத்தகம்னா ஒவ்வொரு புத்தகமுமே தனித்தனி தனித்தனியாக இருக்கும். ஒரு முறுக்கு வகைனா அந்த மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து சப்ஜீஸ் அந்த மாதிரி. ஏன்னா அதெல்லாம் பிரித்து போட்டு ஒரு புக்கை தயாரிக்கிறதுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி புத்தகம் நீங்கள் வெளியிட்ட போது உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்தது மேம்?
2: நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து புஸ்தகம் எழுதுறப்ப இது விற்பனைக்குன்னு சொல்லிட்டு எழுதலை. அதாவது எங்கள் வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறப்ப சமைச்சது, ப்ளஸ் வந்து இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது அந்த 1970s 75 அப்போல்லாம் வந்து எல்லோரும் அந்த மாதிரி நோட் புக்கில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில், அம்மா வீட்டில் பண்ணுறது, அம்மா வீட்டில் இருந்து பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டது அந்த மாதிரி. சரி, எனக்கு கல்யாணம் நிச்சயமானதுக்கப்புறம், கல்யாணம் ஆகிறதுக்கு வரைக்கும் ஒரு 6 மந்த்ஸ் கேப் இருந்தது. அப்போ வந்து எல்லோரும் நோட் புக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன். பெரிய மாதிரி சித்திங்க பாட்டி

0: வந்து இவர் ஊருக்கு வெளியூருக்கு போனால் ரொம்ப நாள் ஒரு மாதம் கூட வராமல் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப சின்ன சின்ன ஊருங்கள்லாம் போவார். சரி, வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகத்துலேருந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து அதை செய்கிறப்போ இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த மாதிரி அந்த சைட் டிஷ்ஷஸ் புக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொல்லி நினச்சது. ஏன்னா வந்து எழுதி வச்சுருந்ததை வந்து திரும்ப இன்னொரு தடவை சமைக்கணுங்கிறப்ப நோட்டில் எந்த நோட்டில் இருக்குன்னு தேடிட்டு இருப்பேன். சரி, அப்புறம் ஒரு நாள் சொன்னேன் இவ்வளோ போர் அடிக்குது ஒரு ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ஹெட்டிங் எழுதி வைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனில் தனித்தனி ஹெட்டிங்கில் நான் செஞ்சு பார்த்ததுலேருந்து தனித்தனி ஹெட்டிங்காக எழுதிட்டு கிச்சனில் வைக்கலாங்கிறதுக்காக தான் நான் எழுத ஆரம்பித்தேன். நான் வந்து அதை புக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் வந்து அதை வந்து இன்க்ரீடியன்ஸ் தனியாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்கறது அதெல்லாம் அப்புறம் யோசிச்சு பண்ண விஷயங்கள்.
1: ஓகே, இப்போது இந்த சமையல் புத்தக ஆசிரியராக இருந்திருக்கீங்க, அப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இப்போ வந்து சோஷியல் மீடியாலையும் ப்ராப்ளமாக இருக்கீங்க, அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ தொலைக்காட்சின்னு போகும்போது ஒரு ஐட்டமை குக் பண்ண வேண்டியிருக்கும், அந்த குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு வாஷிங் பிளேஸ் இருக்கணும், அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா இல்லை அவங்களே கொடுத்து பண்ணுவாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு சமமான காரியம் இல்லை. ஏன்னா வீட்டில் ஒரு ப்ராம்ப்டாக நம்மளுக்கு இருக்கிற ஒரு கிச்சனில் பண்ணுறதுக்கே சில ரொம்ப வந்து யோசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு புது இடத்துக்கு ஷிஃப்ட் ஓவர் ஆகும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்?
0: அதாவது சமையல் டெலிவிஷனில் பண்ணுறது நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே முதல்லையே வந்து எழுதணும், செக்லிஸ்ட் மாதிரி எழுதிக்கிட்டு எல்லாமே அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கரண்டி முதல் கொண்டு ஒரு ஸ்பூன் முதல் கொண்டு ஒரு வாணலி முதல் கொண்டு எல்லாம் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். எதுவுமே மறந்தாலும் அங்கே இருக்காது. உப்புலேருந்து சர்க்கரையிலேருந்து எது வேணாலும் சரி லிஸ்ட் எழுதணும். அந்த லிஸ்ட் படி தான் வந்து டிக் பண்ணிக்கிட்டு நான் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து கட்டிங் ஷாப்பிங் அப்படிங்கிறப்ப வந்து அங்கே போய் பண்ணிகிட்டு இருந்தால் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 எபிசோடு 5 எபிசோடு எடுக்கிறப்போ அங்கே நேரம் இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், நிறைய பிளான் பண்ணணும். முதல்ல ரெசிபி செலக்ட் பண்ணணும், அது பழசு ரிப்பீட் ஆகாமல் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம கட்டிங் ஷாப்பிங் எல்லாம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருவேன். பட்டு மசாலா டப்பாங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னாக்க எல்லாமே ஒரே இதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் இல்லையா, கடுகு முத்தம்பருப்பது அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போயிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மிளகாத்தூள் தனியாத்தூள் அதெல்லாம் ஒரு பக்கா டப்பா அந்த மாதிரி ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி அந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுருப்பேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பண்ணதுக்கு அப்புறமா கற்றுக்கிட்ட விஷயங்கள். வடிகட்டுற கரண்டியிலேருந்து எல்லாமே நம்ம பிளான் பண்ணி ஆகணும். பக்காவாக பிளான் பண்ணி நிறைய சாமான் தான் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். இப்போயாவது கொஞ்சம் வந்து டிஸ்பிளே டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, அதுக்கு முந்தையெல்லாம் அது கூட கிடையாது. அன்னை தான் எடுத்துகிட்டு போவேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 26 எபிசோட்ஸ் அட்லஸ்ட் ட்ரெஸ் பண்ணிவிடுவேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை போவேன். ஒரு நாளைக்கு 3-4 எபிசோடு ஒரு நாள் கேப் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி.
1: டிடியில் நிறைய பண்ணியிருக்கேன்,
0: நிறைய இதில் பண்ணியிருக்கேன். பட் எவ்ரி திங் நீட்ஸ் எ லாட் ஆஃப் பிளானிங்மா. நம்ம முதல்லையே வந்து யோசித்து ரெடி பண்ணால் தான் நம்மளால சரியாக செய்ய முடியும்.
1: ஆனால் வந்து வீட்டையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க, குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிட்டீங்க, ஹஸ்பண்ட் வேற வெளியூர் போயிடுவாங்கன்னு சொல்லுவீங்க, அப்போ வந்து எப்படி உங்களால் இத்தனையுமே மேனேஜ் பண்ண முடிஞ்சுது?
0: எனக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்து சீக்கிரமாக ஏஞ்சி பழக்கம். 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுவேன், இப்போ கூட அதே மாதிரி தான் ஏஞ்சிருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும். சின்ன வயசுலேயே பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம் இருக்கிறப்ப புக்கு இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் தானே எனக்கு வந்து நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் தேவைப்பட்டது. அதுக்கு வந்து என்னென்ன நம்ம எடுத்தேன், பட் நான் ஜென்ரலாக வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். எனக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட்னு எனக்கு வந்து நல்லா இஷ்டப்பட்டு பண்ணுவேன். அதனால வந்து நான் எப்போவுமே சோர்வடைஞ்சதெல்லாம் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் வயசாகிடுச்சு, கொஞ்சம் எப்படி எப்படி இருக்க வேண்டியது இருக்குது. மற்றபடி வந்து
1: வயசுலேயே நீங்கள் சுறுசுறுப்பாக நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அதுவே கிரேட் மேம்.
0: இல்லை அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு தானாக அமைஞ்சதுனால அப்படியே பிளான் பண்ணி பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு. நான் எனக்கு வந்து பிடிச்சமான சப்ஜெக்ட்டுங்கிறனால.
1: நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தான் எடுத்து படிச்சிங்களா?
0: ஹோம் சயின்ஸ் தான் படித்தேன்.
1: ஓகே, எல்லாருக்குமே ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, உங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில் இப்படி தான் சமைக்க போகணும்னு நினச்சிங்களா?
0: அப்படியெல்லாம் இல்லை. நான் ஆக்சுவலி சொன்னீங்கன்னா எனக்கு டாக்டர் ப்ரொஃபஷன் மேலே ரொம்ப இஷ்டம். எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வெளியூருக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் டாக்டருக்கெல்லாம் வெளியூரில் அனுப்பணும், நீ இங்கேயே படிச்சுக்க போகிறோம் அப்படின்னாங்க. சரி, மேத்ஸ் சயின்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டமான சப்ஜெக்ட். சரி, மேத்ஸ் எடுக்கலான்னு தான் போனேன். அங்கே காலேஜில் வந்து போனால் நானே தான் போனேன், யாருமே வந்து அங்கெல்லாம் கூட வரமாட்டாங்க காலேஜுக்கெல்லாம் நீங்கள் சேர்றப்பெல்லாம். அங்கே அவங்க வந்து இல்லை மேடம், இப்போ வந்து ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட் நல்லா இது பண்ணியிருக்கோம்,

0: நீங்கள் இதை எடுத்துக்கோங்களேன் அப்படின்னாங்க. அதுலேயும் மேத்ஸும் சயின்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வரும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ என்ன போய் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டில் சமைக்க தானே போகிற, அதுவே எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஹோம் சயின்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நீ கேட்டிங்கன்னா வந்து ஒரு சமையலுங்கிறது ஒரு ஆர்ட்டு அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே கலந்தது தான் சமையல்.
1: ஓகே, எப்படி சொல்கிறீங்க?
0: சமையல் கலை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கைமணம் இருக்குது, ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்குனாக்க ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்ட் இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக பண்ண
1: முடியும்.
0: அதே வந்து சயின்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ சயின்ஸ் சமையலில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே அந்த சயின்ஸ் தான்.
2: கல்யாண சமையல் சாதம்

0: சமையல் புத்தகத்தை உருவாக்கும் போது நீங்கள் வந்து செய்யும் அதுக்கு எப்படின்னா ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பீங்க?
1: ரிசர்ச்னா என்ன சொல்கிறதுனாக்கா ஃபஸ்ட்டு என்ன வந்து கலெக்ஷன் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்
0: அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த புக் இருக்கணும், நீங்கள் அப்போ தான் அது சேல் ஆகும். அதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி எடுத்துருக்கணும்ல?
1: இல்லை நான்
0: புக்கும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும்
1: எல்லாருக்கும், அதுக்கு நான் தனியாக முயற்சி எடுக்கல. நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ ஒரு புக்கு வாங்கியிருந்தேன், ஏதோ வெளியூர் போயிருந்தப்போ. அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது, அந்த சைஸு வித்தியாசமாக இருந்தது. அதில் ஒரு பேஜில் வந்து இந்த சைடு இன்க்ரீடியன்ஸும் இந்த பக்கம் வந்தது. நம்ம நாட்டில் வந்து அந்த சைஸே இருக்கலை அந்த டயத்தில். நான் வந்து புக்கு போடணும்னு நினச்ச பிறகு அந்த புக்கு எனக்கு அட்ராக்டிவாக இருந்துன்னு சொல்லிட்டு அதை காமிச்சு பிரிண்டர் கிட்டே எனக்கு இந்த மாதிரி புக்கு ஒன்று கேட்டான். ஐயோ மேடம், இந்த மாதிரி புக்கு போட நம்மளுக்கு வந்து பேப்பர் நிறைய வேஸ்ட் ஆகும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறப்ப. அப்போல்லாம் வந்து ஆஃப்செட் பிரிண்ட் தானே, பெரிய சைஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க, அதில் வேஸ்ட் ஆகும்னார். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் எப்படி தெரியுமா பண்ணார், பெரிய ஷீட்டுமா அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஃப்செட் பண்ணுறப்ப ஒரு ஒன்று வந்து இப்படி பிரிண்டாக இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், பிரிண்ட் பண்ணி கொண்டு வருவார். அதை வந்து இப்படி ஃபோல்டிக்
0: மாதிரி இருக்கும்னு சொல்கிறீங்க.
1: அவன் ஃபோல்ட் பண்ணாக்க, அவங்க சொன்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணாக்க தான் 1-2-3 கரெக்டாக வந்துடும். நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒன்று வந்து ஒரு பேஜுக்கு ஒரு ரெசிபி தான் வரணும், ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கணும், கண்டினியூ ஆகக்கூடாது. நம்மளுக்கு வந்து புக்கு விரித்து வச்சாக்க அது திரும்ப மடிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம சமைக்கிறப்ப கையில் ஏதாவது இருக்கும், அது மாதிரி வந்து நாவல்னாக்க முடிடும், அதுக்குன்னு தனியாக பேப்பர் வச்சிடணும். இதை வந்து பிரித்து வச்சாக்க நிற்கணும். எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தேன். ப்ளஸ் வந்து ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தேவை, ஏன்னா நான் பிகினராக இருந்து கற்றுக்கிட்டதுனால நிறைய விஷயங்கள் வந்து கொடுப்பேன். ஏன்னா நான் படித்த சப்ஜெக்ட் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால. காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிறப்ப எக்ஸ்பெரிமெண்டல் குக்கிங்னு சொல்லுவோம், ரைஸை வந்து ஓவர் குக் பண்ணால் எப்படி, இது பண்ணால் எப்படி, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 1 year வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குக்கரியே உண்டு.
0: ஒரு ரைஸுக்கு
1: எல்லாத்துக்குமே உண்டு எக்ஸ்பெரிமெண்டல் குக்கரி. ஒரு 1 year பூரா எக்ஸ்பெரிமெண்டல் குக்கிங்கை பண்ணுவோம். அதனுடைய சயின்ஸை பற்றியும் சொல்லுவாங்க, இதனால வந்து இந்த மாதிரி சத்துக்கள் இப்படி இருந்தா இப்படி ஆகும், இப்படி ரசியா ரைஸ் எவ்வளவு சோப் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல

0: நிறைய விஷயங்கள் உண்டு. அதனால் வந்து நான் வந்து ஒரு பிகினராக இருக்கிறப்ப எதை எதிர்பார்க்குறோம். இப்போ நான் வந்து கல்யாணம் மரத்துக்கு முதல்ல வந்து ஒரு சில புக்கை வச்சு நான் சமைச்சு பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி அந்த ஸ்வீட் அதெல்லாம் பார்க்குறப்ப அதில் அந்த பதம் பக்குவம் பார்க்குறோம்னாக்கா அது நல்லா இப்படி ஒன்றா சேர்ந்து வரும், நுரைச்சி வரும், அப்போ கொட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் நான் வந்து பண்ணுறப்போ ஒரு பிகினராக இருந்தால் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் எதிர்பார்த்துட்ருப்போம். கொடுக்குறப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை பிரித்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்வீட் பண்ணுறப்ப இந்த நம்ம சேர்க்குற கீ எல்லாம் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வரும், அதுக்கப்புறமா நுரைச்சி வரும், அதுக்கப்புறமா வாணலியை விட்டு வரும், இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து நான் தனித்தனியாக பிரித்து கொடுத்தேன். ஸோ அந்த ஒரு பிகினர் ஆங்கிளில் நான் திங்க் பண்ணதுனால வந்து அது நிறைய கிளிக் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஈச் அண்ட் எவ்ரி
1: மைசூர் பாகுன்னு சொல்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான அதான் ஜஸ்ட் லைக் ஒரு
0: டெசர்ட் முதல் கொண்டு நான் படிக்கிற காலத்தில் வந்து ஏதோ ஒரு புக்கை பார்த்துட்டு அப்போ காலத்தில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் கிடைக்காது, அங்கே ஒரு கடையில் விற்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு புட்டிங் பண்ணேன் ஒரு டெசர்ட். அது என்னாச்சுன்னா அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கிடையாது. நான் என்ன பண்ணேன், ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கோல்டு க்ரீம் எடுத்துட்டு அடுப்பில் வச்சு கிளறி இருக்கு இல்லையா, அதில் வந்து லாஸ்ட்டில் சேகன் சொல்லி போட்டு லாஸ்ட்டில் கிளறி இறக்கினாக்கா கலந்து விட்டாக்கா அப்படியே திரிஞ்சிடுச்சு. பிகாஸ் த டெம்பரேச்சர், இது ஹாட்டாக இருக்குது இது கோல்டாக இருக்குது, அது எடுத்து வெளியில் வச்சுட்டு ரெண்டு ஒரே டெம்பரேச்சர் இருக்கிறப்ப கலக்கணுங்கிற விஷயம் வந்து எனக்கு அப்போ தெரியாது. அப்புறம் வந்து தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எரர் ஐ மேடு. அப்போ இருந்து நான் ஓகே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓகே நம்ம புக்கு வாசிக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்னாக்க நம்ம இது மாதிரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய முறுக்கு புக் ஆகட்டும், என்னோடய டெசர்ட் புக் ஆகட்டும், ஸ்வீட்ஸ் புக் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து யார் பிகினராக இருந்தால் கூட அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். ஒரு கொழுக்கட்டையிலேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். இனிஷியலாக ஃபஸ்ட்டில் வந்து என்னென்ன தவறுகள் ஏற்படலாம், அதுக்கு என்ன காரணம், அது மாதிரி விஷயங்களை சேர்த்து கொடுத்துருப்பேன். நீங்கள் என்னோடய புக்கில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸஸ் ஆயில் அப்சார்ப்ஷனாக்கா அதுக்கு என்ன காரணம், அது மாதிரி. அதாவது நான் படித்த விஷயங்களோட ப்ராக்டிக்கலாக கண்ணெதிரில் பார்த்து தெரிஞ்சிட்ட விஷயங்களோட நம்மளுக்கு தானாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்.
1: ஒரு புதுசாக ஒரு சமையலை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறீங்க, அது கெட்டே போயிடுச்சு என்ன, அப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மனசு வருத்தம் இருக்குமா, இல்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பீங்களா? அதாவது அப்படியே மாற்றுறது
0: அது ஒரு பயங்கர கலை, நான் நிறைய பண்ணியிருக்கேன்.
1: ஒரு சில பேர் வந்து குப்பைத்தொட்டியில் கொட்டிடுவாங்க.
0: நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், குப்பத்தட்டில் கொட்டாதீங்க, இவ்வளோ பணம் போட்டு நம்ம எல்லாம் வாங்குகிறோம், ஒரு நெய் ஆகட்டும் சர்க்கரை ஆகட்டும் எதாகட்டும். சரி, பொதுவாக வந்து ஃபெயிலியருங்கிறது வந்து நம்ம ஸ்வீட்ஸ்லேயும் டெசர்ட்ஸ்லேயே தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி இதில் வந்து உப்பு காரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாக்க ஏதாவது புளியை சேர்க்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், அது வந்து பெரிய ப்ராப்ளம் வராது. ஆனால் டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இதில் வந்து எஸ்பெஷலி ஸ்வீட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நிறைய டெலிவிஷன்லேயே கூட கேள்வி வரும், அது அப்பயே கேட்பாங்க. சொல்லுவேன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மைசூர் பாக்கோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தடவை ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம், நான் வந்து வீட்டில் வந்து எல்லோரும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் பயப்படாதமா, கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நல்லா இடிச்சிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு ஒரு லேசாக பால் தெளிச்சின்னா அது கொஞ்சம் இலகும், உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுடு, வந்து பேர் வேறு ஏதாவது கொடுத்துரு, வந்து மைசூர் பாக்கு தான் பண்ண அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லாத அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன், நெவர் சே வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால இப்படி மாத்தினு சொல்லாதீங்க, அதுக்கு ஒரு புது பேர் கொடுத்துருங்க அப்படிம்பா. நிறைய பேர் தெரியுமா எனக்கு வந்து பாராட்டுவாங்க, அவங்க வந்து மேடம் பிகாஸ் ஆஃப் யூ நான் வந்து இது இப்படி மாத்திட்டேன், வேஸ்ட் ஆகல, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவில் ரியலி சொல்லுவாங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன், சொதப்பிதான்
1: கத்துக்கிட்டேன். ஒரு பெண்மணினா கிரேட், ஹஸ்பண்ட்ஸ்லாம் தலையில் வச்சு தான் கொண்டாடுவாங்க, ஏன்னா பொருளை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க வந்து அதை முடிச்சுட்டாங்க பாருந்தான் நிஜமாக நினைப்பாங்க.
0: இல்லை எனக்கு வந்து எப்போதுமேம்மா எதையுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்காது, இன்றைக்கி கூட சொல்கிறேன்னா இட் நெவர் வேஸ்ட், இந்த ஃபுட்டுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பாலிசியாகவே வச்சுருக்கேன், எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு இவ்வளோண்டு சாதம் வச்சுருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு வந்து அதை வந்து மேஷ் பண்ணிட்டு சப்பாத்தி மேலே போட்டு சப்பாத்தி மேலே பண்ணிடுவேன், தின்னாவரத்துக்கு ரோட்டி பண்ணிடுவேன், அதை வச்சுட்டு நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, எக்ஸ் லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன்ங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு நூற்று கணக்கான டிஷ்ஷஸ் வச்சிருப்பேன் நான்.
1: ஆமாம் ஆமாம், நீங்கள் நிறைய லெஃப்ட் ஓவர் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க,
0: எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க.
1: ஒரு சாதம் வந்து கொஞ்சமாக மீந்ததுனா கூட அதை எப்படி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக மாற்றிடலாம்,
0: நிறைய பண்ணலாம்
1: அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ரியலி அதெல்லாம் கிரேட்டான விஷயம். அப்புறம் வந்து எப்படி இருந்தாலுமே உங்கள் குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெண்மணிக்கோ இல்லைன்னா ஒரு ஆணுக்கு பெண் அப்படிங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு பின்னாடி உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாரா?
0: பின்னாடி இல்லை, எனக்கு பக்கத்தில். சரி, அது வந்து எப்போவுமே ஒரு சக்ஸஸ்க்கு பின்னால் இன்னொருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, பின்னாலன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், ஹீ இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டு மீ. இப்போ நான் ஒரு ஜீரோன்னா பக்கத்தில் இருக்கிற ஒன்று மாதிரி, நான் வந்து 10 ஜீரோ இருந்தால் கூட அதுக்கு வேல்யூ கிடையாது, ஒரே ஒரு ஒன்று போட்டாக்க அதில் வேல்யூ வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்டு. அவர் இல்லைன்னு நான் வந்து இந்த தூரம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்.

முடியாதுவா? சி, கிரியேஷனுங்கிறது ஒன்று, அது நிறைய பேர் லேடிஸ் பண்ணுற விஷயம் தான். வீட்டில் எல்லாருமே சமைக்கிறாங்க, நல்லா சமைக்கிறவங்க உண்டு, எல்லாமே உண்டு. பட் அதனை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நாங்கள் பிஸ்னஸ் தான் நினைக்கல. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்போ மகிழா சபையில் ஒரு 1000 காப்பீஸ் வந்து வித்தின் 3 மந்த்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே விற்று போயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதே அதனால வந்து ஷாப்பில் கொடுத்தாங்க போல. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணதுனால தான் நான் நிறைய ஒவ்வொரு வருஷமும் எழுத ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன்.

0: நீங்க எழுதினீங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நிறைய நீங்க பொடிஸ் வகை இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆண்டர்பிரெனரா நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க. அது எப்படி, அந்த ஐடியா வந்து ஹஸ்பண்ட் சொன்னாரா இல்ல நீங்களே பண்ணலாம்னு யோசிச்சீங்களா?
1: இல்ல நான் பண்ணலாம்னு யோசிக்கல, ஹஸ்பண்ட் தான்.
0: ஹஸ்பண்ட் தான்.
1: 1988 ஐ ரோட் மை ஃபர்ஸ்ட் குக்கிங் மா.
0: ஓகே.
1: 1998 வி ஸ்டார்டட் அவர் மசாலா கம்பெனி
0: இமிடியேட்டா.
1: 10 வருஷம் கேப்ல புக் எழுதி, அதுக்குள்ள ஒரு 10 புக் எழுதி, வருஷத்துக்கு ஒரு புக்கு, அது மாதிரி 10 புக் எழுதிட்டு ஃப்ரெண்ட் பீப்புள் வந்து எனக்கு ஒரு சூப் மிக்ஸ் பண்ணணும், நீங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காம்பினேஷன் கேப். இப்போ முறுக்குனாக்கா முறுக்குக்கு காம்பினேஷன் வந்து பெரிய லெவலில் பண்ணால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்பாங்க. இவர் வந்து யார் யாரோ வந்து உடனே கன்சல்டேஷன் கேட்குறாங்களே, சரி நம்மளே ஒரு மசாலா பொருட்கள் அப்படி ஆரம்பிக்கலாமே அப்படிம்பாங்க. நான் சொன்னேன் ஆரம்பிங்க, என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னாக்க நான் அது பண்ணுறேன். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் உங்களோட டியூட்டி, சேல்ஸ் உங்களோட டியூட்டி, ஒன்லி கிரியேஷன் அது நல்லபடி கேரி ஓவர் ஆகுதான், அது மட்டும் தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால வி ஹேட் அ வெரி சேஃப் லைன். வாரத்துக்கு 4 நாள் போவேன் கம்பெனிக்கு, எது எப்படி ரோஸ்ட் பண்ணணும், எப்படி பல்வரைஸ் பண்ணணும், அது அப்புறமா அந்த மிக்சிங் பண்ணுறது, அப்புறம் அதில் வர பிரச்சனைகள். இப்போ ஒரு 100 கிலோ ஒரு பேட்ச் ஒரு நாளைக்கு போடுறோம் அப்படின்னாக்கா, அந்த 100 கிலோஸ்க்கு இந்த தடவை நம்ம ஒரு மிளகா வாங்கியிருப்போம், அந்த மிளகாவில் நல்ல கலர் கிடைக்கும், இது அடுத்த தடவை வரப்ப அந்த மிளகாயில கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்றதுனாக்க அதே ஃபார்முலா அப்படியே ஃபிக்ஸ்டா போனாக்க வந்து அதே மாதிரி இருக்காது. சம்டைம் காரம் குறைவா இருக்கும், சம்டைம்ஸ் காரம் ஜாஸ்தியா இருக்கும். உப்பு கூடமா, உப்புல கூட டிஃபரன்ஸ் வரும். புளி பவுடர், புளி பவுடர்ல டிஃபரன்ஸ் வரும். அது மாதிரி வந்து ஈச் அண்ட் எவ்ரி பேட்ச் டு பி மேனேஜ் பை அவர் செல்ஸ். நான் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஓகே இதுல வந்து இது மாத்தணும், இது சேர்க்கணும், இது சேர்க்கணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் திரும்ப டேஸ்ட் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் அதை பேக் பண்ணி போகும்.
0: ஓகே, இப்போ சப்போஸ் காரமே கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கொஞ்சம் மிளகா சேர்க்கறீங்களா? அப்ப அந்த ப்ரோபோஸ் அந்த பொடிகளோடயே எல்லாம் சேரும் அந்த மிளகா,
1: திரும்ப நல்லா மிக்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இன்னொரு வாட்டி குக் பண்ணி பார்த்துட்டு. நான் வந்து எங்களுடைய கம்பெனிலேயே வந்து ஒரு ஸ்டவ் வச்சிருப்பேன், பாத்திரங்கள் வச்சிருப்பேன், அங்கேயே கொஞ்சம் சமைச்சு பார்த்துட்டு ஓகேமா இது சரியா இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா இதை ஆட் பண்ணுங்க அதை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் சமைச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு அடை மிக்ஸ்னாக்க அடையை வந்து கலந்து அதை ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை பேக்கிங்.
0: இப்போ நீங்கள் சொல்றீங்களா மேம் அடை மிக்ஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா, அது எப்படி வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க? அதாவது அது சீக்ரெட்டா வச்சிருக்கீங்களா இல்ல சொல்லலாம்னா சொல்லலாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எல்லாமே விக்கிறாங்க அடை மிக்ஸ், உப்மா ரவா உப்மா அண்ட் அரிசி உப்மா மிக்ஸ் அப்படின்லாம் விற்கிறாங்க, அதுவெல்லாம் கூட ஓகே. அது வந்து ஒரு அரிசி கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் மிளகு ஜீரம் சேர்த்தா அது சரியா பண்ணும். மற்றபடி இந்த அடை மிக்ஸுங்கிறது வந்து நம்ம அந்த பருப்பு வகையெல்லாம் எடுக்கணும், அதை வந்து நீங்க எப்படி பண்றீங்க?
1: இல்லை நான் வந்து அது வந்து கொஞ்சம் நியூட்ரிஷன் ஆங்கிளில் யோசித்தேம்மா. எங்களோட அடை மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியும் இருக்கும், ப்ளஸ் எல்லா விதமான பருப்பு வகைகளும் இருக்கும், சோயா சேர்த்தேன், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய காம்பினேஷன் போட்டேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப பார்த்தா சிரிப்பாக இருக்கும், எப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து நம்ம வீட்டுக்கு என்ன போடுவோமே தனித்தனியாக பிரித்து வச்சுப்பேன்.
0: ஓகே,
1: இவ்வளோ அழகு போடுவோமே, இவ்வளோ அழகு போட்டால் இப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனித்தனியாக வெயிட் போடுவேன்.
0: ஓகே,
1: சின்ன வெயிங் மிஷினில் அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். இப்போ வந்து இது வந்து 100 கிராம் போடுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து இப்போ நம்ம வந்து 10 டைம்ஸ்னா எவ்வளோ, அந்த 50 டைம்ஸ்னா
0: எவ்வளோ,
1: அது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பேன். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஃபார்முலாவாக போக முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகா அதில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம வீட்டில் வந்து 5 மிளகாய் வச்சு சேர்த்து வந்து அதை வச்சு பண்ண முடியாது, அந்த வெயிட் வைஸ் வரும். அதை அந்த ஒவ்வொன்றும் வெயிட் வைஸ் வைத்துட்டு அது காம்பினேஷன் போட்டுட்டு அந்த காம்பினேஷனை திரும்ப ஒரு ரவுண்ட் அபவுட் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம 31 கிலோ ப்ளஸ் சம்ம 125 கிராம் அப்படி வந்ததுனாக்க திரும்ப அதை ரவுண்டாக பண்ணுறது, 40 கிலோனாக்க அது என்ன பண்ணுறது, எது எது அட்ஜஸ்ட் பண்ணுது, அந்த மாதிரி அப்படி
0: நிறைய செலவழிக்கணும் போல இருக்கேன்.
1: அது ஒரு கால்குலேஷன், பட் அது அந்த மாதிரி தான் நான் எல்லாமே பண்ணேன். ஒரு சாம்பார் பொடியிலேருந்து ரசப்பொடியிலேருந்து எவ்ரி திங் ஐ

0: புளினாக்க வந்து நம்ம புளி வந்து நம்ம பவுடராக இருக்கிறப்ப ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஊறவை கலக்கும் போது அது ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நம்ம வந்து கண் அளவு பார்த்து சொல்லுவோம், ஒரு லெமன் சைஸ்ன்னு சொல்லுவோம், இந்த சொல்லுவோம். ஆனால் புளி பவுடர் வரப்ப ஈஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புளியோதரை மிக்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப ஒரு தடவை ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஒரு தடவை புளிப்பு கம்மியாக இருக்கும், ஒரு தடவை ஸ்வீட்டிஷாக இருக்கும்.
1: அதெல்லாம் பொறுத்தும் இருக்கு,
0: புளியை பொறுத்தும் இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட்ஸ் அ சேலஞ்ச் ஒன்லின்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து காம்பினேஷன் பண்ணுறது மட்டும் போகாது, அது ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எனக்கு வந்தது, நான் ஆக்சுவலி நாங்கள் வந்து 25 ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணியிருந்தோம். பட்

0: பண்ணுறது மட்டும் போகாது, அது ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது எனக்கு வந்தது, நான் ஆக்சுவலி நாங்கள் வந்து 25 ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணியிருந்தோம், பட் அதுக்கு மேலேயும் நான் நிறைய புக்கில் டெவலப் பண்ணி எழுதி வச்சிருந்தேன்.
1: அதே டேஸ்ட் கிடைக்கலன்னா ப்ராடக்ட் வாங்குறது நின்று போயிடும் இல்லைங்களா சேல்ஸில். ஏன்னா இப்போ நான் அடமிக்ஸ் எதுக்காக கேட்டேன்னா, அதெல்லாம் வந்து பொடியாக பண்ணணும் இல்லையா, அந்த பருப்பு வகைகள்லாம் பொடியாக பண்ணி இப்போ வந்து நம்ம அரைச்சி ஊற வச்சு அரைக்கிறோம், அதனோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். பட் இதனோட டேஸ்ட் வேற மாதிரி தானே
0: இருக்கும். டெஃபினட்டா, இது நாங்கள் வந்து கெடாமல் இருக்கணும்னு வேற பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வெயில காய வைக்கணும், இப்போ லேசாக ரோஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் பல்வரைசிங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப நைஸ் பவுடர் அரைச்சா நல்லா இருக்காது. ஸோ அதில் வந்து அந்த மெஷிலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நைஸ் பவுடராக பண்ண சொல்லுவேன், மிளகா அதெல்லாம் பிரிச்சுட்டு அது நைஸ் பவுடராக டெசிகேட்டட் கோகனட் வந்து நம்ம ரெகுலர் கோகனட்டே ட்ரை பண்ணது தான், இட்ஸ் நாட் கொப்பரை. டெசிகேட்டட் கோகனட் கடைகளில் கிடைக்கிறது இட்ஸ் நாட் கொப்பரை. ஆனால் இதில் வந்து நம்ம சோக்கிங் டைம் கொடுத்துருவோம். அடமிக்ஸ்னாக்க உடனே போடாமல் தெர் வில் பி சம் சோக்கிங் டைம், 2 hours 3 hours சோக் பண்ணிங்கன்னா போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி
1: இவ்வளோ வேலைகள் இருக்குது ரியலாக. ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுற லேடிஸ்லாம் கஷ்டமான இதுதான் இல்லைங்களா?
0: ஐயா அது டேஸ்ட் வைஸ் நம்ம கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். கொண்டு வரது நான் ஒரு காம்பினேஷன் போடுவேன், 3 combinations வச்சுருப்பேன், குண்டு மிளகா, நீல மிளகா, வெடிக்கை காய், அந்த ரிங்கிள் இருக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கேன், அந்த காஷ்மீரி சில்லின்னு இப்போ சொல்கிறாங்க, பட் ஆக்சுவல் காஷ்மீரி சில்லி இஸ் டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன், பட் இதே காஷ்மீரி சில்லின்னு மாற்றிட்டாங்க. ஒரு காம்பினேஷன் வச்சுப்பேன், காரமும் இருக்கணும் கலரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேச்சுரல் தான், வி டோன்ட் ஆட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், வி டோன்ட் ஆட் எனி அதர் இதெல்லாம் கெடாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன்.
1: இப்போ எல்லாருமே குக் பண்ணுறது ஒவ்வொரு டைம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, சில பேர் ஸ்லோவாக பண்ணுவாங்க, சில பேர் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, ஆனால் அதே டேஸ்ட்டை கொண்டு வரணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சாம்பார், ரசம், காய், கூட்டு இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு 4 பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க அதையும் சொல்லுங்கள்.
0: ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 hours
1: அவ்வளோதான். இத்தனை ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு
0: போகிறோம். ஏன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் குக்கிங் தானே, ஒரு பக்கம் மைக்ரோவேவ் ஒன்று, ஒரு பக்கம் ரைஸ் குக்கர், ஒரு பக்கம் நம்ம ப்ரெஷர் குக்கர், அது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வைக்கிறப்ப இட் இஸ் ஈஸி. காலையில் நேரத்தில் சின்ன வயசில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப நம்ம எல்லாம் பண்ணி கொடுக்கணும்ல, காலையில் 6:30 என்னோட சனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் 2 கொடுத்தானோ, காலேஜுக்கு போகிறப்பெல்லாம் வந்து 7:00 வந்து வண்டி வந்துடும், ஸ்கூலுக்கு போகிறப்பையும் வந்து 7:30 ரிக்ஷா வந்துடும், கையிலேயே தான் நம்ம கட்டி கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிளானிங் எல்லாம் பண்ணிக்குவேன். காலையில் 4:00 5:00 வாக்கிங்கும் போவேன். இட்லிக்கான ஒரு சாம்பார், அந்த சின்ன வெங்காயம் போட்டு பண்ற சாம்பார் இல்லையா, அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம பண்றது அந்த சாம்பார் பொடியும் வந்து நம்ம வீட்டு காம்பினேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்ல வாசனையோட ரொம்ப இருக்கும். பட் வந்து பொதுவா வந்து ஸ்வீட்ஸ் பண்றது ஒரு ஆர்ட்ங்கிறப்ப எனக்கு அதை வந்து புக் எழுதுறப்ப நம்ம ரசிச்சு பண்ணேன், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் படிக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அப்போ வந்து காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமான ஜூஸு, மில்க் ஷேக்ஸு, மிக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருப்பேன். அவங்க எல்லாம் வரப்ப எல்லாருக்கும் பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த பசங்க ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க, ஆண்டி நீங்கள் நாங்கள் போகிறப்ப க்ரீன் கலர் ஒரு ஜூஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: வீட்டுக்கு வரவங்கலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, மகிழ்ச்சியோடு தான் வருவாங்க, எது போனாலும் கிடைக்கும்.
0: இல்லை அந்த பசங்க எல்லாம் வந்து ஆக்சுவலி தே என்ஜாய்டு எல்லாம் காலேஜ் படிக்கிறப்ப. ஐ லைக் டு டூ இனோவேஷன், அதனால் வந்து ஒரு நாள் பண்ணதே இன்னொரு நாள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
1: எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான் அதில்.
2: இதன் தொடர்ச்சியை நாளைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், உருவாக்குநர்கள்

0: இடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அங்குள்ள அமைதி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் நேற்று பங்கேற்ற பிரதமர் இந்நிகழ்வு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் பெற்றுள்ளார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீல கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெறுகின்றனர். முதல்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2வது கட்டமாக இன்று மாலை விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர் மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பிற்பகலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை வனத்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2ஆம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில்

0: அடங்கும். நாட்டில் குழந்தைகளின் முதல் மூன்றாண்டு கால மூளை வளர்ச்சி ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டங்களையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். ஏற்கனவே 5 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்ட கல்லூரிகளில் 3ஆண்டு LLB பட்டப்படிப்பிற்கும் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மாணாக்கரிடையே பேசிய அவர் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை கிராம பகுதிகளில் நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தைகளில் ஏற்கனவே ஒரு ஆண் சிறுத்தை கூண்டில் சிக்கிய நிலையில் மற்றொரு சிறுத்தை நேற்று நள்ளிரவு பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்து 2 மாத கன்றுக்குட்டியை அடித்து கொன்று தூக்கிச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முன்பு மீதமுள்ள சிறுத்தையும் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும் துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து A. முருகன்.
0: காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டார் வீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆணி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று இரவு 9 மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை வெண்ணைத்தாளி திருவிழா நடைபெற்றது. இதில் தவழும் கண்ணனாக ராஜகோபாலசுவாமி கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி வீதி உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணெய் வழங்கி வழிபட்டனர். மன்னார்குடியிலிருந்து R. விஜயகுமார்.
0: மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கடலோர

0: கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஹூஸ்டனில் இரவு 10:30 நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 நிமிடம் 35 நொடி. ஆகாஷ்வாணி

0: இன்றிரவு 9:30
1: புண்ணியமே வழிபடுத்தார் போல உள்ள வெள்ளிமலைக்கு அடிவாரத்துல உபமன்யு மகாமுனிவர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்றார் போல, நந்தனாருங்கிற உன்னதமான நாயன்மார் எப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தார்.
0: நந்தனார் சரித்திரம் ஈ சிந்துதியா அவர்கள் நிகழ்த்திய இசை பேருரை கேட்கலாம் 9:30.
1: தெற்குழார் எழுதிய பெரிய புராணத்தை ஒட்டி நமக்கு ரொம்ப அற்புதமான பாடல்களால ரசிக்கும் வண்ணம் மெய் சிலிர்க்கு வைக்கும் வண்ணம் கொடுத்தது ஆனதாண்டபுரம் கோபாலகிருஷ்ண பாரதியார். அற்புதமான சாகித்யங்களால தமிழ் சுவையும் இசை சுவையும் குன்றாம நமக்கு அருளி கொடுத்திருக்கார்.
0: ஈ சிந்துஜா அவர்கள் நிகழ்த்திய இசை பேருரை 9:30 ஒலிபரப்பாகும்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாதுகாப்புத்துறையின் வீரதீர விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசைகள், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம்.

நேரம் 2:25. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடியுள்ள பாடல் படம் பூவெல்லாம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் ஹரிஷ் பண்டாரி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து டுண்டினி சிடியா என்ற பாடத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். முதலில் சென்ற வார பாடத்தின் கதை சுருக்கத்தை பார்க்கலாம். பசுமை நிறைந்த காட்டில் ஒரு டுண்டுனி பறவை தனது கூட்டை கட்டி கொண்டு வசக்க தொடங்கியது. அந்த காட்டில் மைனா வெகு நாட்களாக வசித்து வந்தது. அந்த மைனா விரைவில் யாருடனும் நண்பனாகிவிடும் குணம் கொண்டது. உடனேயே அந்த மைனா தனது இறக்கையை விரித்து கொண்டு எலுமிச்சை மரத்தில் உட்கார்ந்து கொண்டு இனிமையான குரலில் பேசத் தொடங்கியது. இந்த வீட்டில் வசிப்பது யார்? இதற்கு டுண்டுனி பறவை, நான் சோனார் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனது நண்பனாக நீ இருப்பாயா என்று மைனாவை கேட்டது. இதை கேட்டவுடன் மைனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. புது நண்பனுடன் நாள் முழுவதும் ஆகாயத்தில் சுற்றி கொண்டிருந்தது. சீதா பழத்தின் மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு சீதா பழத்தை சாப்பிட்டன. வீசும் காற்றில் இருவரும் தனது சிறகுகளை விரித்து கொண்டு சிறிது நேரம் உட்கார்ந்திருப்பார்கள். இரவு சூழ ஆரம்பித்தவுடன் இருவரும் வீட்டிற்கு திரும்பி விடுவார்கள். இருவருக்கும் இடையேயான நட்பு ஆழமாக வளரத் தொடங்கியது. ஒருவரில் எவராவது நோய்வாய்ப்பட்டால் உதவி கொண்டு வந்திருந்தனர். இரு வருடங்கள் கழித்து டுண்டுனி பறவைக்கு ஒரு அழகான குஞ்சு பிறந்தது. அது வெகு தொலைவு சென்று அதற்கு உணவு கொண்டு வந்து கொண்டிருந்தது. தினமும் காலை அதை தனியாக விட்டுவிட்டு உணவு கொண்டு வர சென்றுவிடும். மண்பானை செய்பவர்களின் குடியிருப்பிற்கு போய் அவர்கள் காய வைக்கும் தானியத்திலிருந்து சிறிதளவை எடுத்துக்கொண்டு தன் குஞ்சிற்கு ஆசையுடன் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் தனது குஞ்சிற்கு உணவு கொண்டு வர சென்ற டுண்டுனி வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. அதன் குஞ்சு பயத்தால் விம்மி விம்மி அழத் தொடங்கியது. அதே நேரத்தில் மைனா அந்த வழியாக தனது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தது. அழுகை சப்தம் கேட்டு அது கொஞ்சம் நின்றது. டுண்டுனியின் குஞ்சிற்கு ஏதோ ஆபத்து என்றும் புரிந்து கொண்டது. பின்னர் நடந்ததை எல்லாவற்றையும் அந்த குஞ்சு மைனாவிடம் சொன்னது. மைனாவிற்கு இப்போது எல்லாமே புரிந்தது. ஹர்ஷ் படி.
1: ஏக் தின் சுபே உட்கர் டுண்டுனி அப்னே பச்சே கே லியே கானா லேனே ஜோ நிக்லி தோ லாட் கர் நஹி ஆயி.
2: ஒரு நாள் காலையில் எழுந்து தனது குஞ்சிற்காக உணவு கொண்டு வர சென்ற டுண்டுனி திரும்ப வரவில்லை.
1: இதர் ஆஸ்மான் பர் காலே காலே பாதல் கிர்னே லகே.
2: இங்கே ஆகாயத்தில் கரு மேகங்கள் சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தன. காலே காலே பாதல் கருநிற மேகங்கள்.
1: அப் ஷாயத் ஆந்தி ஓர் தூஃபான் ஆயே.
2: இப்போது புயலும் கடும் காற்றும் வந்தன. ஆந்தி கடும் காற்று, தூஃபான் புயல்.
1: தேக்தே தேக்தே சரர் சரர் ஹவா சல்னே லகி.
2: பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேகமாக காற்று வீச தொடங்கியது.
1: டுண்டுனி அபி தக் லாட்கர் நஹி ஆயித்தி.
2: டுண்டுனி இதுவரை திரும்பவில்லை.
1: டர்கே மாரே உஸ்கா பச்சா சீக் சீக் கர் ரோனே லகா.
2: பயத்தால் அதன் குஞ்சு சப்தமிட்டு அழத் தொடங்கியது.
1: உசி சமயம் மைனா உஸ் ரஸ்தே சே அப்னே கர் லாட் ரஹி தி.
2: அதே நேரத்தில் மைனா அந்த வழியில் திரும்பிக் கொண்டிருந்தது.
1: ரோனே கி ஆவாஸ் சுன்கர் வஹ ருக் கயி.
2: அழும் சப்தம் கேட்டு அது நின்றது. ஆவாஸ் சப்தம்.
1: ஹோ சக்தா ஹே கோய் விபத்தி ஆயி ஹோ ஜல்தி சே உஸ் ஓர் உட்கர் ஆயி.
2: ஏதோ ஆபத்து வந்து விட்டிருக்கும் என்று சீக்கிரமாக அந்த பக்கம் பறந்து வந்தது. விபத்தி ஆபத்து.
1: தர்வாசே கே சாம்னே ருக் கர் போலி.
2: கதவின் எதிரில் நின்று பேசியது.
1: கியோரே பச்சே ஆஜ் கியா ஹுவா.
2: என்ன குழந்தையே இன்று என்ன நடந்தது?
1: மானே தும்கோ பீட்டா ஹே கியா.
2: அம்மா உன்னை அடித்தாரா? பீட்னா அடித்தல்.
1: மே உஸ்கோ தம்காவுங்கி.
2: நான் அவரை அதட்டுவேன். தம்கானா அதட்டுதல்.
1: அப் ரோனா சுப்போஜா.
2: இப்போது அழாதே, அழுவதை நிறுத்து.
1: மேனா கே பாத் சுன்கர் டுண்டுனி கே பச்சே மே ஜான் மே ஜான் ஆயி.
2: மைனாவின் வார்த்தைகளை கேட்டு டுண்டுனியின் குழந்தைக்கு உயிர் வந்தது.
1: ஜல்தி சே தோட்கர் உஸ்கே பாஸ் ஆயா.
2: சீக்கிரமாக ஓடி அவரிடம் வந்தது.
1: ஆங்கே போச்சதே ஹுவே கஹா.
2: கண்களை துடைத்துக் கொண்டு அது சொன்னது.
1: தூர் காவ் மே கயி சுபே மஹா சோட் அகேலே கயி முஜே மா.
2: காலையில் வெகு தொலைவில் இருக்கும் கிராமத்திற்கு அம்மா சென்றார். என்னை தனிமையில் விட்டு விட்டு சென்றார் அம்மா.
1: மா ஜோ கயி லோட்டினா அப் தக் ரோனா கேசே ஹசி லே கை மா.
2: சென்ற அம்மா இப்போது வரை திரும்பவில்லை. அழாமல் எப்படி இருப்பேன்? எனது சிரிப்பையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அம்மா.
1: ஏ சுன்கர் தோ மைனா பி போத் சிந்தித்துய்.
2: இதை கேட்டவுடன் மைனா மிகவும் கவலை அடைந்தது.

0: होना வருத்தப்படுதல் கவலையடைதல்.
1: क्या हुआ होगा वह समझ गई.
0: என்ன நடந்திருக்கும் என்று அது புரிந்து கொண்டு விட்டது.
1: किसान के घर दान चुकते समय पकड़ी गई होगी.
0: விவசாயம் செய்பவரின் வீட்டு தானியத்தை எடுக்கும் போது பிடிபட்டு போயிருக்கும். பக்கட்னா பிடித்தல், சோட்னா இதன் எதிர்ப்பதமாகும்.
1: இதர் ஆகாஷ் ஓர் காலா ஹோ கயா.
0: இங்கே ஆகாயம் மேலும் கருமையாகி விட்டிருந்தது.
1: ஹவா ஓர் தேஜ் ஹோ கயி.
0: காற்று மேலும் வேகமாக வீசத் தொடங்கியது.
1: அப் க்யா கரே மைனா, குச் தோ கர்னா ஹி ஹோகா, பச்சே சே பியார் சே போலி.
0: இப்போது மைனா என்ன செய்யும்? ஏதாவது செய்யத்தான் வேண்டும். குழந்தையிடம் அன்பாக பேசியது.
1: டர் க்யா துமே, रहो यही बेटे, जाऊंगी मैं उड़कर.
0: உனக்கு பயம் ஏன்? இங்கேயே இரு, நான் பறந்து செல்வேன்.
1: ஜஹா கஹி ஹோ மா தேரி, லாவுங்கி உசே பக்கட்கர்.
0: உனது அம்மா எங்காவது இருந்தால் அவரை பிடித்து கொண்டு வருவேன்.
1: ஏ கேக்கர் மேனா உட் சலி ஒரு ஜல்தி ஹி குமாரோ கி பஸ்தி மே பௌஞ்ச் கஹி.
0: இதை சொல்லிவிட்டு மைனா பறந்து சென்றது. மேலும் விரைவாக மண்பானை செய்பவர்களின் இடிப்பிடத்தை அடைந்தது. பகுஞ்சுனா அடைதல்.
1: ஜோ ஆஷங்கா தி வஹி ஹுவா.
0: எதை சந்தேகித்ததோ அதே நடந்தது. ஆஷங்கா சந்தேகம்.
1: கிசான் கே யஹா ஏக் பிஞ்சரே மே டுன்டுனி கோ தேகா.
0: விவசாயம் செய்பவரின் இடத்தில் ஒரு கூண்டில் டுன்டினியை பார்த்தது. பிஞ்சரா கூண்டு.
1: மைனா பஹுத் துக்கி ஹுயி.
0: மைனா மிகவும் வருத்தமடைந்தது.
1: பச்சே கே பாரே மே சோச் கர் மன் பர் ஆயா.
0: குஞ்சை பற்றி நினைத்து அது சோகத்தில் ஆழ்ந்தது.
1: டுன்டுனி கோ கேசே பச்சாயா ஜாய், மைனா சோச்னே லகி.
0: டுன்டினியை எப்படி காப்பாற்றுவது என்று மைனா யோசிக்க தொடங்கியது.
1: அந்த மே டுன்டுனி கோ ஜஹா ரக்கா கயா தா தீக் வஹி சப்பர் பர் ஜாக்கர் பேட் கயி.
0: கடைசியில் டுன்டுனி எங்கு வைக்கப்பட்டிருந்ததோ சரியாக அங்கேயே அது கூரையின் மேல் உட்கார்ந்தது. சப்பர் கூரை.
1: இஸ்கே பாத் கூப் தீரே சே போல்னா ஷுரு கியா.
0: இதற்கு பிறகு மெதுவாக பேச தொடங்கியது.
1: டுன்டுனி ஓ டுன்டுனி சிந்தித் ஹே தூ க்யூ.
0: டுன்டுனி ஓ டுன்டுனி, நீ ஏன் கவலைப்படுகிறாய்?
1: பச்சா தீரா டீக் ஹே தேக் ஆயி மே.
0: உன்னுடைய குஞ்சு நன்றாக உள்ளது, பார்த்து விட்டு தான் வந்தேன்.
1: டுன்டுனி மைனா கி ஆவாஸ் பேச்சான் லி.
0: டுன்டுனி மைனாவின் குரலை அடையாளம் கண்டு கொண்டது. பகச்சான் லேனா அடையாளம் கண்டு கொள்ளுதல்.
1: அப்னே ஆவேக் கு ரோக் நஹி பாய் ஓர் போல் உட்டி.
0: தனது உணர்ச்சியை தடுத்து கொள்ள முடியாமல் பேசியது.
1: கிச்சர் மிச்சர் கிச் போலோ நா தீதி மைனா.
0: கிச்சர் மிச்சர் கிச், சொல் மைனா அக்காவே.
1: பச்சா மீரா கேசா ஹே, பச்சா மீரா கேசா ஹே.
0: எனது குஞ்சு எப்படி உள்ளது, எனது குஞ்சு எப்படி உள்ளது?
1: மைனா நே திலாசா தியா.
0: மைனா ஆறுதல் அளித்தது.
1: கேத்தோ ரஹி ஹூ அச்சா ஹே.
0: நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன்.
1: இத்தனி சிந்தா கி கியா பாத் ஹே,
0: இவ்வளவு கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது?
1: இஸ்கே பாத் உன்னோ கிச்மிச் கி அப்னி பாஷா மே பஹுத் தேர் தக் பாத்தே கி.
0: இதன் பிறகு இருவரும் தனது கிச்மிச் பாஷையில் நிறைய நேரம் பேசிக் கொண்டிருந்தனர்.
1: ஏ தே ஹுவா கி கல் சுபே ஜப் கிசான் அப்னே கேத் மே ஜாயேகா தப் மைனா ஃபிர் ஆயேகி.
0: அடுத்த நாள் காலை எப்போது விவசாயம் செய்பவர் தனது நிலத்திற்கு போவாரோ அப்போது மைனா திரும்பவும் வரும் என நிச்சயிக்கப்பட்டது. தயகோனா நிச்சயித்தல், நிச்சயக்கர்ணா என்ற சொல்லும் இதற்கு உண்டு.
1: இஸ் பீச் வே சாம்னே கி பேட் மே சுப்பி ரஹேகி.
0: இதற்கு இடையில் அது எதிரில் இருக்கும் மரத்தில் மறைந்து இருக்கும்.
1: சாரி ராஜ் டுன்டுனி சோ நஹி பாயி.
0: இரவு முழுவதும் டுன்டுனியால் தூங்க முடியவில்லை.
1: கப் சவேரா ஹோகா யஹி சோச்னே லகி.
0: எப்போது பகல் வரும் என்ற யோசனை செய்து கொண்டிருந்தது.
1: சுபே ஹோ கயி ஆஸ்மான் மே பாதல் பி சண்ட் கயே.
0: பகல் வந்து விட்டிருந்தது. ஆகாயத்தில் மேகங்கள் கலைந்து விட்டிருந்தன. சண்ட் ஜானா கலைதல்.
1: டுன்டுனி சோச்னே லகி கி கப் லாட் கர் ஜாயேகி அப்னே பச்சே கே பாஸ்.
0: எப்போது தனது குஞ்சிடம் செல்வோம் என டுன்டுனி சிந்திக்க தொடங்கியது.
1: உஸ்னே தேகா கிசான் நே அப்னா தர்வாஜா கோலா ஓர் ஆ கடா ஹுவா சபுத்ரே பர்.
0: அது பார்த்தது விவசாயம் செய்பவர் தனது கதவை திறந்தார். மேலும் திண்ணை மேல் நின்றார். சபுத்ரா திண்ணை.
1: அப்னே லட்கே கோ புலாக்கர் கஹா சிடியா கோ தேக்னா மே கேத் மே கூம் கர் ஆ ரஹா ஹூ.
0: தனது மகனை அழைத்து பறவையை பார்த்துக்கொள், நான் வயலில் சுற்றிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார்.
1: ஏ கேக்கர் வஹ கேத் கி ஓர் சல் படா.
0: இதை சொல்லிவிட்டு அவர் வயலை நோக்கி சென்றார். கி ஓர் நோக்கி, கி தரப் என்ற சொல்லும் இதற்கு உண்டு.
1: மைனா பேட் பர் பேட்டி சப் தேக் ரஹி தி.
0: மைனா மரத்தின் மேல் உட்கார்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது.
1: காம் உத்னா சீதா நஹி தா ஜித்னா உஸ்னே சோச்சா தா.
0: வேலை அது நினைத்தபடி அவ்வளவு எளிதானதாக இல்லை.
1: அச்சானக் உஸ்கே திமாக் மே ஏக் தர்கீப் கவுந்தி.
0: திடீரென்று

0: அதன் மூளையில் ஒரு யோசனை தோன்றியது. தர்கீப் யோசனை, திமாக் மூளை.
1: ஹா லால் லால் ஃபலோ சே கிசான் கே லட்கே கோ லுபானா ஹோகா.
0: சிவப்பு நிற பழங்களால் விவசாயம் செய்பவரின் பையனை கவர்ந்து விடலாம் என்று எண்ணியது.
1: யே சோச்கர் உஸ்னே எக் பக்கே ஃபல் கோ அப்னே சோன்ச் மே லேகர் சபுத்ரே பர் கிரா தியா.
0: இவ்வாறு யோசித்து கொண்டு அது ஒரு நன்கு முத்திய பழத்தை தனது அலகினால் எடுத்து திண்ணையின் மேல் விழ வைத்தது. பக்கேஃபல் முத்திய பழம், சோன்ச் அலகு.
1: உசே தேக்தே ஹி கிசான் கா லட்கா லல்சா கயா.
0: அதை பார்த்தவுடனேயே விவசாயம் செய்பவரின் மகன் கவரப்பட்டான். லல்சானா, ஆசையால் கவரப்படுதல்.
1: வஹ உஸ் ஓர் தோட் படா ஓர் ஃபல் கோ உட்டா லியா.
0: அவன் அதை நோக்கி ஓடினான், மேலும் பழத்தை எடுத்துக்கொண்டான்.
1: வாஹ யே தோ பஹத் அச்சா ஹை, ஏக் ஓர் தோட்கர் காவுங்கா. யே சோச்கர் வஹ ஃபல் கே பேட் கி ஓர் பாக் கயா.
0: ஆ, இது மிகவும் நன்றாக உள்ளது, இன்னும் ஒன்றை பறித்து சாப்பிடுவேன் என்று நினைத்து கொண்டு அவன் அந்த பழம் இருக்கும் மரத்தை நோக்கி ஓடத் தொடங்கினான்.
1: இசி பீச் காம் பனானா ஹோகா மேனானே ஃபட்டாக் சே அவசர் தேக் அப்னி சோன்ச் சே பிஞ்சரே கே தர்வாஜே கோ கோல் தியா.
0: இதற்கு இடையில் வேலை செய்துவிட வேண்டும் என்று எண்ணி மைனா உடனேயே சமயம் பார்த்து தனது அலகால் கூண்டின் கதவை திறந்து விட்டது. தர்வாஜா கதவு, கோல்னா திறப்பது, அவசர் சமயம்.
1: டுன்டுனி ஃபுரர் சே பஹார் ஆ கை.
0: டுன்டுனி விரைந்து வெளியில் வந்தது.
1: இஸ்கே பாத் தோனோ நே ஜட்பட் அப்னே பங்கோ கோ ஃபேலாயா ஔர் ஆஸ்மான் மே உட் கை.
0: இதற்கு பிறகு இருவரும் உடனேயே அவசரமாக தனது சிறகுகளை விரித்தன, மேலும் ஆகாயத்தில் பறந்தன.
1: தூர் சே உன் லோகோ நே தேகா கிசான் வாபஸ் அப்னே கர் லோட் ரஹா ஹை.
0: தூரத்தில் அவை விவசாயம் செய்பவர் தனது வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருப்பதை பார்த்தன.
1: உஸ்கோ சுனாகர் தோனோ கா உட்டி.
0: அவர் கேட்கும்படி கூறிக்கொண்டு இருவரும் பாடத் தொடங்கினர்.
1: உட் ஜாயங்கே ஆஜ் அப்னே கரோ கோ வாபஸ் நஹி ஆயங்கே ஹம் லோக் தோ பாய் துமே விதாய்.
0: பரப்போம் இன்று எங்கள் வீட்டிற்கு, திரும்பி நாங்கள் வரமாட்டோம் சகோதரரே, உன்னிடமிருந்து விடை பெறுகிறோம். இப்போது இப்பாடத்தில் இருக்கும் சில எதிர்ப்பதங்களை பார்க்கலாம். தூர்
1: பாஸ்,
0: பூரப்
1: பஷ்சிம்,
0: ஹஸ்னா
1: ரோனா,
0: ஷுரு
1: சமாப்த்,
0: தின்
1: ராத்,
0: சுப
1: ஷாம்,
0: ஆகே
1: பீச்சே,
0: சோட்டா
1: படா,
0: அந்தர்
1: பாஹர்,
0: அச்சா
1: புரா,
0: பகுத்
1: கம்,
0: நயா
1: புராணா,
0: தோஸ்தி
1: துஷ்மணி,
0: தேவ்
1: ஜல்தி,
0: மீட்டா
1: கட்டா,
0: காவ்
1: ஷெஹர்,
0: கில்னா
1: முர்ஜானா,
0: பிரசன்ன
1: அப்ரஸ்ன,
0: சுந்தர்
1: குரூப்,
0: சடுனா
1: உத்தர்னா,
0: காலா
1: சஃபேத்,
0: டர்
1: நிடர்,
0: ஆஜ்
1: கல்,
0: அந்த்
1: ஆரம்ப்,
0: கோல்
1: பந்த்,
0: பக்கா
1: கச்சா,
0: சோனா
1: ஜாக்னா,
0: இதர்
1: உதர்,
0: டீக்
1: கலத்,
0: துகி
1: சுகி.
0: இப்போது ஒருமை பன்மை பார்ப்போம். டாலி
1: டாலியா,
0: ராத்
1: ராத்தே,
0: பச்சா
1: பச்சே,
0: லடுக்கா
1: லடுக்கே,
0: பஸ்தி
1: பஸ்தியா,
0: ஆந்தி
1: ஆந்தியா,
0: ஆவாஸ்
1: ஆவாசே,
0: விபத்தி
1: விபத்தியா,
0: பாத்
1: பாத்தே,
0: ஆங்க்
1: ஆங்கே,
0: தர்கீப்
1: தர்கீபே,
0: சிந்தா
1: சிந்தாயே,
0: தர்வாஜா
1: தர்வாசே.
0: இப்பொழுது ஆண்பால் பெண்பால் பார்ப்போம். சிடியா
1: சிடா,
0: பச்சா
1: பச்சி,
0: லடுக்கா
1: லடுக்கி,
0: மா
1: பாப்,
0: பாயி
1: பெஹன்.
0: இன்று இந்த பாடம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தார் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் ஹரீஷ் பண்டாரி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 9 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் வெண்ணாவல்குடி 7 சென்டிமீட்டர், சோலையாறு 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் உபாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கோடநாடு, மணம்பூண்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி, கிருஷ்ணகிரி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்ட பகுதி, கந்தர்பக்கோட்டை, கருமாந்துறை, வால்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கொடைக்கானல், படகு குழாம், நாலுமுக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெங்கூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மானாமதுரை, சிற்றாறு, மரக்காணம், பார்வுட், புதுக்கோட்டை, ஊத்து, தஞ்சை பாபநாசம், வலங்கைமான், கொடைக்கானல், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, ஐயம்பேட்டை, வென்ட்வர், திருத்துறைப்பூண்டி, விழுப்புரம், குறுங்குளம், காரைக்கால், அவலாஞ்சி, நீடாமங்கலம், பெரியாறு, மாம்பழத்துறையாறு, கரம்பக்குடி, சிவலோகம், ஆலங்குடி, புத்தனணை, அவிநாசி, ஆணைக்கடங்கு, சுருளக்கோடு, மதுக்கூர், நடுவட்டம், சூரப்பட்டு, குந்தாபாலம், வாழப்பாடி, வல்லம், ஜம்புகுட்டப்பட்டி, கடவனூர், திருத்தணி, முகையூர், கூடலூர் பஜார், கிளென்மார்கன், மேல்கூடலூர், கோவில்பட்டி, சோத்துப்பாறை, பள்ளிப்பட்டு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலக்கோடு, குழித்துறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாய் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாக இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டிலிருந்து குமரி கடற்பரப்புக்கு இடைப்பட்ட பகுதியில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். 4ஆம் தேதியன்றும் 5ஆம் தேதியன்றும் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் சற்றே பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.2 டிகிரி செல்சியஸ்.

வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29:10. குறள முதம் கேட்போம்.

வெல்லும் வகை தெரிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் செய்து கொண்டால் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும். குறள் எண் 878 அதிகாரம் பகை

0: வெள்ளுக்கு
1: வெள்ளும் வகை தெரிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் செய்து கொண்டால் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும். குறள் எண் 878 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் கிருஷ் அருண் குரல்களில் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி கருதப்படுகின்றது. எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகள் சாகுபடி செய்யும் போது அதிக மகசூல் வந்து அடைய முடியும்.
0: பயிர் வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள். திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைக்காலத்தில் தொடர்வது கஜினி திரைப்பட பாடல், ஒலிக்கும் குரல் கார்த்திக்.

மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது பென்னிதயாள், யுகேந்திரன், மதுமிதா, திப்பு குரல்கள். திரைப்படம் லேசா லேசா.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தொடர்வது ஆதவன் திரைப்பட பாடல். ஒலிக்கவிருக்கும் குரல்கள் கார்த்திக், ஹரிணி.

திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:55 திரையிசையில் இனிய பாடல்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 விடவர் உலகம். பயறு வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள். திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோகமீனாட்சி அவர்கள் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகளாகியன. 8:05 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 நந்தனார் சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் இ சிந்துஜா அவர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உடவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். பண்ட மாற்றமும் நாணயங்களும் எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 15வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் வெப்ப அலை சென்னையின் வருங்காலம் ஒரு பார்வை. வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: 8:02 8:30 திரைகாணம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் பூஜா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சமையல் கலைஞர் மற்றும் உணவு எழுத்தாளர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. உடன் உரையாடுபவர் லதா. 2:15 திரைகாணம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. நாட்டிய சாஸ்திரே சதுர்வித அபிநயா உரை வழங்குகிறார் சமஸ்கிருத மொழி உதவி பேராசிரியர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. நாளை மாலை 6:40 முதல் இரவு 10:45 வரை தரை வழி ஒலிபரப்பில் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் முதல் அரையிறுதிப் போட்டியின் வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில். மாலை 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரை இசை. 7 மணிக்கு திரைகாணம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 5வது பகுதி. 8:05 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.2 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 72%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.4 டிகிரி செல்சியஸ். பெய்த மழை உணரப்பட்டது. பதிவான ஈரப்பதம் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசான மின்னலுடன் கூடிய இடைமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவாக 38 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. President Draupadi Murmu presented gallantry awards at the second defense investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Air Marshal Tarun Chaudhary, Lieutenant General Neeraj Vashne, Lieutenant General Vikas Rohela, Lieutenant General Harvinder Singh Vandra, and Lieutenant General Mohinder Pal Singh were awarded Ati Vishisht Seva Medal. Vice President C.P. Radhakrishnan, Defence Minister Rajnath Singh, along with other union ministers and senior officials of armed forces are also present on the occasion. Prime Minister Narendra Modi today said that his visit to Seychelles has been full of substantive outcomes that will boost India-Seychelles friendship. In a social media post, the Prime Minister said that during the past 50 years, the relationship between the two countries has been marked by deep trust and shared progress, while the next 50 years will be defined by innovation, sustainability and shared prosperity. He also expressed happiness on attending the National Day celebrations that marks 50 years of independence of Seychelles. He also thanked the President of Seychelles, Dr. Patrick Hermione, the government and people of Seychelles for their affection. The governments of Haryana and Rajasthan signed an agreement for the construction and implementation of the Yamuna Water Project in the presence of Home Minister Amit Shah in New Delhi today. Speaking on the occasion, the Home Minister said the agreement has resolved the nearly 3-decade-old water-related problem faced by the people of Haryana and Rajasthan. Under the agreement, approximately

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: நீ நிமித்தக்காரனாயிருந்தால், இரண்டு பேர் குதிரைகளில் சவாரி செய்து கொண்டு வருகிறார்களே, அவர்கள் என்ன செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்று சொல் பார்க்கலாம் என்று ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்திலே கூற, வந்தியத்தேவன் குதிரையின் பேரில் வந்தவர்களை உற்று பார்த்துவிட்டு, ஓ சொல்லுகிறேனே, ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது, அந்த துக்கச் செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் அவன். இப்படி சொல்லி வாய் மூடுவதற்குள் குதிரைகள் ஜனக்கூட்டத்தை நெருங்கிவிட்டன. ஜனங்கள் மேலே போக வழி விடாதபடியால் குதிரைகள் நின்றன.
3: நீங்கள் தூதர்கள் போலிருக்கிறதே, என்ன செய்தி கொண்டு வருகிறீர்கள்
2: என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். ஆம், நாங்கள் தூதர்கள்தான், துக்கச் செய்தி கொண்டு வருகிறோம். இளவரசர் அருள்மொழிவர்மர் ஏறி வந்த கப்பல் சுடற்காற்றில் அகப்பட்டு கொண்டதாம். இளவரசர் யாரையோ காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்து மூழ்கி போய்விட்டாராம். குதிரை மீது வந்தவர்களில் ஒருவன் இவ்வாறு

0: கூறியதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஐயோ ஐயோ என்று பரிதாபக் குரல்கள் நெஞ்சை பிளக்கும்படியான சோகத் துணியில் எழுந்தன. எங்கிருந்துதான் அவ்வளவு ஜனங்களும் வந்தார்களோ தெரியாது. அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்கள் எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் சிறுவர் சிறுமியரும் அந்த தூதர்களை பெருங்கூட்டமாகச் சூழ்ந்து கொண்டார்கள். பலர் அவர்களை பல கேள்விகள் கேட்டார்கள். பலர் அழுது புலம்பினார்கள். பழுவேட்டரையர்கள் அருள்மொழிவர்மரை விரும்பவில்லை என்பது அந்நகர மக்களில் பலருக்கு ஏற்கனவே தெரியும். இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் ஈழத்துக்குள் ஆள் அனுப்பியிருக்கிறார்கள் என்ற பிரஸ்தாபமும் அவர்கள் காதுக்கு எட்டியிருந்தது. எனவே கூட்டத்தில் பலர் பழுவேட்டரையர்களை பற்றி முதலில் முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். பிறகு உரத்த குரலில் சபிக்கவும் தொடங்கினார்கள். பழுவேட்டரையர்கள் வேண்டுமென்றே இளவரசரை கடலில் மூழ்கடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். அந்த ஜனக்கூட்டத்தார் பேசிக்கொண்ட சத்தமும் அவர்கள் புலம்பிய சத்தமும் பழுவேட்டரையர்களை சபித்த சப்தமும் சேர்ந்து சமுத்திரத்தின் பேரிரைச்சலைப் போல எழுந்தது. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அகப்பட்டு கொண்ட தஞ்சாவூர் தூதர்கள் மேலே அரண்மனைக்கு போக முடியாமல் தவித்தார்கள். ஜனங்களை விலக்கிக் கொண்டு போக அவர்கள் முயன்றும் பலிக்கவில்லை. எப்படி, எங்கே, என்றைக்கு, நிச்சயமாகவா என்றெல்லாம் ஜனங்கள் அந்த தூதர்களை கேட்ட வண்ணம் மேலே போக முடியாதபடி தடை செய்தார்கள். வைத்தியர் மகனுடன் வந்திருந்த காவலர்களை பார்த்து ஆழ்வார்க்கடியான்,
1: நீங்கள் ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? கூட்டத்தை விலக்கி தூதர்களை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றான்.
0: காவலர்களும் மேற்படி செய்தி கேட்டு கதிகலங்கி போயிருந்தார்கள். அவர்கள் இப்போது முன்வந்து தூதர்களுக்கு வழி விலக்கி கொடுக்க முயன்றார்கள். தூதர்கள் சிறிது சிறிதாக அரண்மனையை நோக்கி முன்னேறினார்கள். ஜனக்கூட்டமும் அவர்களை விடாமல் தொடர்ந்து சென்றது. மேலும் மேலும் ஜனங்களின் கூட்டம் பெருகிக் கொண்டும் வந்தது. அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒரே மனதாக இளவரசர் அருள்மொழிவர்மரின் கதியை நினைத்து கலங்கி புலம்பிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு பிராணி மட்டும்,
2: ஐயோ இது ஏதோ சூழ்ச்சி, ஒற்றனை தப்பித்துவிட சூழ்ச்சி என்று அலறி கொண்டிருந்தது.
0: அவ்வாறு அலறிய வைத்தியர் மகனை யாரும் பொருட்படுத்தவில்லை. அவனுடைய கூக்குரல் யாருடைய செவியிலும் ஏறவில்லை. மானதியின் பெருவெள்ளம் அதில் விழுந்துவிட்ட சிறுதுரும்பை அடித்து கொண்டு போவது போல அந்த பெரும் ஜனக்கூட்டம் வைத்தியர் மகனையும் தள்ளிக்கொண்டு முன்னே சென்றது. ஜனக்கூட்டம் சேரத் தொடங்கிய போதே வந்தியத்தேவன் குதிரை மேலிருந்து இறங்கிவிட்டான். கூட்டம் நகரத் தொடங்கிய போது ஆழ்வார்க்கடியான் அவன் அருகில் வந்து அவன் கையை பற்றி கொண்டான். குதிரையை விட்டுவிடு, பிறகு அதை தேடி பிடித்துக் கொள்ளலாம், உடனே என்னுடன் வா என்று அவன் காதோடு சொன்னான். அப்பனே, சமய சஞ்சீவியாக வந்து சேர்ந்தாய், இல்லாவிட்டால் என் நிலைமை என்ன ஆகியிருக்குமோ தெரியாது என்றான் வல்லவரையன்.
1: இதுதான் உன் தொழிலாயிற்றே, நீ சங்கடத்தில் அகப்பட்டுக் கொள்ள வேண்டியது, யாராவது வந்து உன்னை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்க வேண்டியது
0: என்று எகத்தாளம் செய்தான் ஆழ்வார்க்கடியான். இருவரும் ஜனக்கூட்டம் அவர்களை தள்ளி கொண்டு போகாத வண்ணம் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். கூட்டம் போன பிறகு வந்தியத்தேவனுடைய கையை ஆழ்வார்க்கடியான் பற்றி கொண்டு வேறு திசையாக அவனை அழைத்துச் சென்றான். அரண்மனைகள் இருந்த வீதியில் முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கும் பூட்டி கிடந்த கோடி வீட்டில் அவர்கள் புகுந்தார்கள். கொல்லைப்புறத்தில் இருந்த நந்தவனத்தில் பிரவேசித்து கொடி வழிகளில் நடந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் நீல நிற ஓடை தெரிந்தது. அதில் ஒரு ஓடம் மிரந்தது. ஓடத்தில் ஒரு மாதரசி இருந்தாள். அவளை கண்டதும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் துள்ளி குதித்தது. அன்னை அழைத்து வரச் சொன்னதாக சேவகன் வந்து கூறியதன் பேரில் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியை பார்க்கச் சென்றான். சிவபக்தியில் சிறந்த அந்த மூதாட்டியின் புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது. ஒரு காலத்தில் மதுராந்தகனும் அன்னையிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான். இப்போது அந்த பக்தி கோப வெறியாக மாறிப்போயிருந்தது. பெற்ற மகனுக்கு துரோகம் செய்து தாயாதிகளின் கட்சி பேசிய தாயை பற்றி கதைகளில் கூட கேட்டதில்லையே. தனக்கு இப்படிப்பட்ட அன்னையா வந்து வாய்க்க வேண்டும்? இதை நினைக்க நினைக்க அவன் உள்ளத்திலிருந்து அன்பு அத்தனையும் துவேஷமாக மாறி நாளடைவில் கொழுந்து விட்டு வளர்ந்திருந்தது. அபூர்வமான சாந்தம் குடிகொண்ட அன்னையின் முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் அவனுடைய கோபம் தணிந்தது. பழைய வழக்கத்தை அனுசரித்து நமஸ்கரித்து எழுந்து நின்றான்.
3: சிவபக்தி செல்வம் பெருகி வளரட்டும் என்று மகாராணி ஆசி கூறி அவனை ஆசனத்தில் உட்காரச் செய்தார்.
0: அந்த ஆசீர்வாதம் மதுராந்தகனுடைய மனத்தில் அம்பை போல தைத்தது.
3: மதுராந்தகா, என் மருமகள் சுகமா? உன் மாமனார் வீட்டிலும் தனாதிகாரியின் வீட்டிலும் எல்லோரும் சௌக்கியமா என்று அன்னை கேட்டார்.
1: எல்லோரும் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள், அதை பற்றி தங்களுக்கு என்ன கவலை என்று குமாரன் முணுமுணுத்தான்.
3: தஞ்சையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் நீ சக்கரவர்த்தியை பார்த்தாயா? அவருடைய உடல் நலம் தற்சமயம் எப்படி இருக்கிறது
0: என்று மகாராணி கேட்டார்.
1: பார்த்து விடை பெற்றுக் கொண்டுதான் புறப்பட்டேன். சக்கரவர்த்தியின் உடம்பு நாளுக்கு நாள் நலிந்துதான் வருகிறது

0: வேதனையைக் காட்டிலும் மனவேதனை அவருக்கு அதிகமாயிருக்கிறது என்றான் மதுராந்தகன்.
1: அது என்ன குழந்தாய், சக்கரவர்த்தி மனவேதனைப்படும்படியாக என்ன நேர்ந்தது?
0: குற்றம் செய்தவர்கள், அநீதி செய்தவர்கள், பிறர் உடமையை பறித்து அனுபவிக்கிறவர்கள் மனவேதனை கொள்வது இயல்புதானே?
1: இது என்ன சொல்லுகிறாய்? சக்கரவர்த்தி அவ்வாறு என்ன குற்றம் அநீதி செய்துவிட்டார்?
0: வேற என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அவர் இத்தனை வருஷங்களாக அமர்ந்திருப்பது போதாதா? அது குற்றம் இல்லையா? அநீதி இல்லையா?
1: குழந்தாய், பால் போல தூய்மையாக இருந்த உன் உள்ளத்தில் இந்த விஷம் எப்படி வந்தது? உனக்கு யார் துர்போதனை செய்து கெடுத்து விட்டார்கள் என்று இரக்கமான குரலில் அன்னை கேட்டார்.
0: எனக்கு ஒருவரும் துர்போதனை செய்து கொடுக்கவில்லை. நீங்கள் மகனை அவ்வளவு நிர்மூடனாக ஏன் கருதுகிறீர்கள்? எனக்கு சுய அறிவே கிடையாது என்பது தங்கள் எண்ணமா?
1: எத்தனை அறிவாளிகளாயிருந்தாலும் துர்போதனையினால் மனம் கெடுவது உண்டு. கரைப்பவர்கள் கரைத்தால் கல்லும் கரையும் அல்லவா? கூனியின் துர்போதனையினால் கைகேயியின் மனம் கெட்டுப்போகவில்லையா?
0: பெண்களின் மனதை அப்படி துர்போதனையினால் கெடுத்து விடலாம் என்பதை நானும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன்.
1: மதுராந்தகா, யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறாய்?
0: தாயே, என்னை எதற்காக அழைத்தீர்கள்? அதை சொல்லுங்கள்.
1: சற்று முன் நடந்த வைபவத்தில் நீ பிரசன்னமாயிருந்தாய் அல்லவா?
0: இருந்தேன். யாரோ வழியோடு போகிற சிறுவனை பல்லக்கில் ஏற்றி அழைத்து வரச் செய்தீர்கள். சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து உபசரித்தீர்கள். அவன் தலைகால் தெரியாத கர்வம் கொண்டிருப்பான்.
1: ஐயோ, அப்படி அபச்சாரமாக பேசாதே குழந்தாய். வந்திருந்தவர் வயதில் வாலிபரானாலும் சிவஞான பரிபக்குவம் அடைந்த மகான்.
0: அவர் மகானாவே இருக்கட்டும். நான் குறைத்து பேசினால் அவருடைய பெருமை குறைந்து விடாதல்லவா? அந்த மகானுக்கு தாங்கள் ராஜரீக மரியாதைகள் செய்ததையும் நான் ஆட்சேபிக்கவில்லை. என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று சொல்லுங்கள்.
1: செம்பியன் மாதேவி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார், உன்னுடைய குணத்தில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குகிறது. பழுவேட்டரையர் மாளிகையில் 2 வருஷ வாசம் இப்படி உன்னை மாற்றிவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. போனால் போகட்டும். என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். உன் தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்னால் எந்த வரையில் முயல வேண்டும் மகனே? உன்னை அழைத்த காரியத்தை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய கதையை, நான் உன் தந்தையை மணந்த வரலாற்றை கூற வேண்டும். சற்று பொறுமையாக கேட்டுக்கொண்டிரு.
0: மதுராந்தகன் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கப் போவதற்கு அறிகுறியாக கால்களை மண்டி போட்டுக்கொண்டு கைகளை பீடத்தில் நன்றாக ஊன்றிக்கொண்டு உட்கார்ந்தான்.
1: நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்தபோது 2 தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய். கோச்செங்கோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த 64 ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உன்னுடைய பாட்டனார் ஒன்று, என்னுடைய தந்தை மழபாடியில் பெரிய குடித்தனக்காரர். எங்கள் குலம் தொன்மையானது. ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாயிருந்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குன்றியிருந்தது. சிறு பெண்ணாயிருந்தபோது அதை பற்றியெல்லாம் நான் குறைப்பட்டதில்லை. என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜ பெருமான் மீது சென்றிருந்தது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: ஸ்ரீ ஜெயந்தி கண்ணன் பிறந்த நாள் விழாவை பழையாறை மக்கள் குதூகலமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தபோது பகை நாட்டிலிருந்து வந்த ஒற்றனை பிடிச்சு கொடுப்பது பற்றிய அறைகூவல் பறை முழக்கத்துக்கு இடையில எழுந்ததும் அவங்க காட்டிய வெறுப்பும் அதிருப்தியும் நேயர்களுக்கு நினைவிருக்கும். இப்ப தூதர்கள் ஒரு துக்க செய்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில கொஞ்ச நாளா மனநிலை சரியில்லாதவன் போல நடந்துகிட்டு இருந்த வைத்தியர் மகன் இந்த சூழ்ச்சி, ஒற்றனை தப்புவிக்க செய்யற சூழ்ச்சின்னு அலறினா யாரு கவனிப்பாங்க? சரி, மக்களின் ஓலக்குரல் அரண்மனை பகுதிக்கு எட்டுவதற்கு முன்னால மாதேவடிகள்னு நாடே போற்றும் தன் தாயிடம் மதுராந்தகர் எவ்வளவு கடுமையா நடந்துகிட்டாங்கிறத கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த நிலையில அந்த துக்க செய்தி வேற வந்துட்டா என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோன்னு கவலையாகவும் இருக்கு.

0: அடுத்த பகுதியில ஏதாவது திருப்பம் வருமா? பிரஸ்தாபம், ஒரு விஷயத்தை பத்தின பேச்சு பரவுதல். பிரஸ்தாவம், இச்சொல் பேச்சுக்கான பொருளை குறிப்பது. பிரஸ்தாரம், ஒரு செய்தி கொஞ்சம் கொஞ்சமா பரவுவதோடு துண்டு துண்டா சிதறுவது. எகத்தாளம், இகழ்த்தாளம் இகழ்ந்து ஏளனம் செய்வது, கேலியாக பேசுவது. இகழ்த்தாளம் பேச்சு வழக்கில் எகத்தாளம் ஆயிடுச்சு. வைபவம், பிரசன்னம், இந்த ரெண்டு சொற்களை பத்தி பார்ப்போம். வைபவம் சுப நிகழ்ச்சியை குறிப்பது. இதுக்கு இணையாக பயன்பாட்டில் இருக்கிற சொல் வைபோகம். இது சுப நிகழ்ச்சிகளால ஏற்படுற பெருமகிழ்ச்சிய, வைபவத்தின் காரணமா ஏற்படுற பரவச நிலையை குறிப்பது. அடுத்து பிரசன்னம், பொதுவா தெளிவுங்கிற பொருளை தரும் சொல். செம்பியன் மாதேவியார் திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பியின் வருகையால சிவானந்தத்துல தெளித்திருந்தாங்க அல்லவா, அந்த எழுச்சியில மகனின் உள்ள குமுறலை கூட உணராமல் மகிழ்ச்சியோடு வந்திருந்து கலந்து கொண்டாய் அல்லவான்னு பூரிப்போட சொல்லும் போது அந்த நிகழ்ச்சிய வைபவம்னும் மதுராந்தகனின் இருப்ப பிரசன்னம்னும் சொல்லிட்டாங்க. மழவர், போர்த்திறன் கொண்ட மழவர்களை பத்தி பல குறிப்புகள் இலக்கியங்கள்ல காணலாம். வட வெள்ளாற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மழை நாடு. இன்னொரு பேரு வடகரை மழவாடி நாடு. மழவர்களின் படைகள் தங்கியிருந்த இடம் மழவர் பாடி அல்லது மழபாடி. மேல் மழை நாடு, கீழ் மழை நாடுன்னு ரெண்டு பகுதிகளை பத்தி சில குறிப்புகள்ல பாக்குறோம். மேல் மழை நாட்டின் தலைநகரம் திருத்தவத்துறை, அனைவரும் அறிந்த பெயர் லால்குடி. கீழ் மழை நாட்டின் தலைநகரம் திருமழபாடி. சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடலொன்று. இருமலர்கள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: இறை இசை கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: அக்கா பாரு,
2: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
1: காட்டே, வாவ், யுவர் ஃபேவரட் கலர்.
2: எப்பவும் ஷாப்பிங்.
1: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
3: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணலாம்.
4: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
3: எனக்கு தெரியும்ல,
4: ஆர்பிஐ சொல்கிறது.
5: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
6: வணக்கம், மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 100

0: 57 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்கு ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவா வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக்கா அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக்கா தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக்கா அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில்

0: அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி விஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: 3 காலேஜ்லயும்
4: கவலைப்படாத,
3: ஃபீஸ பாரு.
5: எப்படி இருக்கப்பா,
3: என்னாச்சு?
4: ஃபீஸோட டென்ஷன்.
5: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
3: சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? RBI சொல்கிறது
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
2: நேரம் மாலை 6:41. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஸ்டார் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருப்பது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் கோ படத்திற்காக ஆலாப்ராஜு பிரசாந்தினி ஸ்ரீசரன் பாடியிருப்பது.

மனதில் இன்ற இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி, நேரம் 7 மணி. திரைகானம் கேட்போம். பம்பாய் ஜெயஸ்ரீ, ஹரீஷ் ராகவேந்திரா, ஓ எஸ் அருண் குரல்களில் மஜ்னு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 8:05. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார் அவர்கள்.
1: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. வாலாஜி நகரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும். அனைத்து குப்பைகளையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவதால் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறது. எனவே கிராமத்தை தூய்மையாக்கும் வகையில், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், சுய உதவிக்குழு பெண்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
2: இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் அரியலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க்கிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹால்மார்க்கிங் தேவைகள், ஒழுங்குமுறை விதிமுறைகள், இணக்க பொறுப்புகள் மற்றும் பிஐஎஸ் வழங்கும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த், துணை இயக்குநர் சாய் சந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கினர். அப்போது ஹால்மார்க்கிங் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், பிஐஎஸ் ஹால்மார்க் நுகர்வோருக்கு நகைகளின் தூய்மை மற்றும் தரம் குறித்த நம்பகமான உத்தரவாதத்தை வழங்குகிறது. தங்க நகைகளுக்கு ஹால்மார்க்கிங் தேவை குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த் கூறும்போது,
3: ஹால்மார்க் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜுவல்லர்ஸ்க்காக அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஹோட்டல் லயனில் பண்ணியிருக்கோம். ஜுவல்லர்ஸ் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜுவல்லர்ஸ் ப்ளஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஜுவல்லர்ஸ், ஏன்னா இது ரெண்டுமே வந்து கட்டாயமாக்கப்படாத டிஸ்ட்ரிக்ஸ். இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் எப்படி அவங்க பண்ணால் லீகலாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிஎஸ் ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸும் பிஎஸ் ஹால்மார்க்கிங் ரெகுலேஷன்ஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸும் சொல்லியிருக்கோம். லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு வேறு சொல்லியிருக்கோம். அண்ட் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் பிஎஸ் கேர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி அவங்களே வந்து ஒரு நகை இன்னொருத்தருக்கு வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.

0: மத்திய அரசு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2015 ஜனவரி 22 பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது. பாலியல் அறிந்து கருக்கலைப்பு செய்வதை தடுத்தல், பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் குழந்தை திருமணத்தை தடுத்தல், குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், ஆண் குழந்தைகளுக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம், பெண் குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் அனைத்து அங்கீகாரங்களையும் வழங்குவோம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது விழிப்புணர்வு பேரணி, துண்டு பிரசுரம் விநியோகம், கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மிர்லா லெலி முன்னிலையில் மாநில நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, மகளிர் நலன், கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் அவரவர்கள் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்து அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் நோய் தடுப்பு மற்றும் மருந்து துறை சார்பில் காலை 7 முதல் மாலை 5 வரை ஒரே தவணையாக 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 58,295 குழந்தைகளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் சத்துணவு கூடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்க நகர்ப்புறங்களில் 43 மையங்களும், ஊரகப் பகுதிகளில் 499 மையங்களும், 6 நடமாடும் மருத்துவ குழு மூலமாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ராம்குமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் 2 இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம்

0: நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில், நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின் போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது.

0: என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்கிரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 விக்கெட்களை வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, 10 நொடி. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. நெல் பயிரிடும் விவசாயிகளை நாற்றங்காலில் விதை விதைப்பதற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதனால் விதை மூலம் பரவக்கூடிய நோய் கிருமிகளை பரவாமல் கட்டுக்குள் வைக்கலாம். 1 கிலோ நெல் விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் கலந்து விதைப்பதால் நெல் முளைப்பு திறன் அதிகரிப்பதுடன் மண்ணின் மூலம் பரவும் நோய்களான வேரழுகல், வாடல் நோய், நாற்றழுகல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதுடன் இலை வழியாக பரவும் நோய்களான குலை நோய், இலை உரை கருகல் நோய், இலை புள்ளி நோய் பாதிப்பு குறைந்து பயிர்களுக்கு நீண்டகால பாதுகாப்பை அளிக்கும். புங்கம் ஒரு நடுத்தரமான கிளை அமைப்பை கொண்ட மரமாகும். அவரை குடும்பத்தை சார்ந்த இந்த மரம் சுமார் 40 அடி உயரம் வரை வளரும். இவை எல்லா மண்வகைகளிலும் வறட்சியை தாங்கி நன்கு வளரும். அமில மற்றும் கார மண்வகைகளிலும் நன்கு வளரும் தன்மை படைத்தவை. இவற்றை தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் வளர்த்திடலாம். இலைகளில் சுமார் 3% தழைச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளன. கூட்டிலைகளை கொண்ட இவை எப்போதும் பசுமையாகவே காணப்படும். இவை பசுந்தடை உரத்திற்காகவும் ஆயுர்வேத மருந்தாகவும் பூச்சி கட்டுப்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு மரத்தில் இருந்து ஆண்டு 1க்கு சராசரியாக 100 முதல் 250 கிலோ இலை தழைகளை பெற்றிடலாம். நெற்பயிருக்கு சிறந்த பசுந்தழை உரமாகும். அன்பார்ந்த விவசாயிகளே, சவுண்டல் ஒரு ஆணி வேரினை கொண்ட பசுந்தழை உர மரப்பயிராகும். இவை வறட்சியை தாங்கி வளரும். எனவே நல்ல வடிகால் வசதி உள்ள எந்த வகை மண்ணாக இருந்தாலும் வளர்ந்து பயன் தரும் மரப்பயிராகும். நல்ல இலை தழைகளை கொடுப்பதனால் இது ஒரு சிறந்த பசுந்தழை உரப்பயிராக பயன்படுத்தப்படுகின்றது. இவற்றில் சுமார் 4% தழைச்சத்தும் 1% மணிச்சத்தும் 2% கால்சியமும் அடங்கியுள்ளன. வருடத்திற்கு குறைந்தது 3 முறை இலைகளை

வெட்டி பயன்படுத்திடலாம். ஹெக்டருக்கு 20 டன் வரையிலான தழைகளையும் பெற்றிடலாம். இந்த மரம் அதிக செல்லுலோஸ் கொண்டுள்ளதால் காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுகிறது. கால்நடைகள் மிகவும் விரும்பிய உணவாக உட்கொள்ளக்கூடிய தீவன மரப்பயிராகும், அதிக அளவு புரதம் மிக்க தீவனமாகவும் காணப்படுகிறது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நிலத்தில் ஒரே வகையான பயிரை தொடர்ந்து பயிரிடும்போது ஒரு குறிப்பிட்ட பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்தின் அளவு அந்நிலத்திலிருந்து அதிக அளவில் உறிஞ்சப்பட்டு சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. பயிர் சத்து குறைபாடு பூச்சிகளின் எண்ணிக்கையையும் அவற்றின் தாக்கத்தையும் ஊக்குவிக்கின்றன. எனவே ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்யாமல் பயிர் சுழற்சியினை மேற்கொள்ளும்போது பயிர் சத்துக்கள் பரவலாக கிடைக்கின்றது. எனவே பயிர் சாகுபடியில் தானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் காய்கறிகளை சுழற்சி முறையில் பயிரிட வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பி இருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமை. அதாவது, தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நமக்கு ஏற்படுகிற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்கிறோம். இந்த நிலையை மாற்ற மண் வளத்தை சீராக பராமரித்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணிலிருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்க செய்யலாம். உளுந்து சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். உளுந்து விதையுடன் விளக்கெண்ணெயை தடவினால் அதன் தரம் அதிகரிக்கும். ஏக்கருக்கு 6 லிட்டர் வேப்பெண்ணெயை தெளித்தால் சாம்பல் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். உளுந்தை 2 உடைத்து சேமித்தால் கூன்வண்டு தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம். உளுந்து விதையுடன் சாம்பல் கலந்து மண்கலத்தில் சேமித்தாலும் அதிக நாள் சேமிக்கலாம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள்: அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமல் இருக்கும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குங்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்

0: யாரோ வீட்டுக்குள்ள வராங்களே, யார் அது? அட வள்ளி, வள்ளி வாப்புள்ள உள்ள வா. என்ன திடீர்னு வந்திருக்க?
1: ஏன் செல்வியை பார்க்க நேரங்காலம் குறிச்சு தான் வரணுமா என்ன?
0: அட அம்புட்டு தொலைவுல இருந்து வரியே, ஒரு தகவல் சொல்லியிருந்தா மச்சான பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து உன்னை கூட்டி வர சொல்லியிருப்பேனே, அதனால கேட்டேன்.
1: பரவாயில்ல செல்வி, எனக்கு பாதை தெரியாதா என்ன?
0: அது சரி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? இந்த பிள்ளை இந்த மோரை குடி.
1: கொண்டா கொண்டா, தொண்டை வறண்டுதான் போச்சு.
0: ஆமா, உன் மச்சான் பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க செல்வி. இங்க பக்கத்தூர்ல ஒரு இடம் விலைக்கு வருது, அது விஷயமா தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
0: நல்ல செய்திதான். எப்ப போகணும்னு சொல்லு வள்ளி, நானும் மச்சானும் துணைக்கு வரோம்.
1: கண்டிப்பா, நாங்க வாங்க போற இடத்த செல்வி அவசியம் பாக்கணும்ல. என்னைக்கும் என்னோட வளர்ச்சியில துணை நிக்கிறது நீ தானே?
0: அட என்ன வள்ளி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற?
1: உள்ளது தானே சொன்ன செல்வி, என்னதான் நம்ம சொந்தமா இருந்தாலும் என்னோட பள்ளிக்கூட வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை, கல்யாணம்னு இப்படி எல்லா விஷயத்திலையும் கூடவே பக்கபலமா நின்னது நீ தானே?
0: ஆமா ஆமா, இத சொல்லி காட்டத்தான் இம்புட்டு தூரம் வந்தியாக்கும்.
1: அது மட்டுமா, வருமானம் பத்தாம நானும் மச்சானும் குழப்பத்துல இருந்தப்ப துவர உளுந்துன்னு பயிர் செய்ய சொன்ன, நாங்களும் அப்படியே செஞ்சதுனால தானே இப்ப

0: மனநிறைவா மகசூல் எடுக்கிறோம்.
1: கிடைச்ச விவரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டது நீங்க தானே. அது சரி, எங்க ஊர்ல தண்டோரா போட்டு சொன்ன செய்தி உங்க ஊர் வரைக்கும் கேட்டுதா என்ன?
0: என்ன தண்டோரா, என்ன செய்தி?
1: இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருவூர் நெல்லாராய்ச்சி நிலையத்துல பயிர் வகை பயிர்கள் பத்தின தகவல்களை எடுத்து சொல்ல போறதா தண்டோரா போட்டு சொன்னாங்க. அது உன் காதுல விழுந்துதான் நீ கிளம்பி வந்துட்டியோன்னு நினைச்சேன்.
0: நீ சொல்லாம இந்த விவரம்லாம் எனக்கு எப்படி தெரியும்?
1: ஊர்ல இருந்து வந்த அலுப்புல களைப்பா இருப்ப. நீங்கயே ஓய்வெடுவள்ளி, நான் போய் கூட்டத்துல என்னென்ன சொல்றாங்கன்னு விவரத்தை கேட்டுட்டு வந்துடுறேன்.
0: அட, களைப்புலாம் ஒன்றும் இல்லை. இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிறத விட களைப்பு என்ன வேண்டி இருக்கு? நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போ செல்வி.
1: ஆகட்டும் வள்ளி, வா உடனே கிளம்புவோம்.
0: இதோ நெல்லாராய்ச்சி நிலையத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எதை பத்தின தகவல்களை சொல்ல போறாங்க?
1: பயறு வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள் பத்தின விவரங்களை திருவூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எடுத்து சொல்ல போறாங்க.
2: தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்கள் சாகுபடி என்பது வந்து பார்த்தோம்னா சுமார் 7.2 லட்சம் ஹெக்டர்ல செய்யப்பட்டு வருது. இது வந்து உணவு தானிய உற்பத்தி செய்யப்படக்கூடிய மொத்த பரப்பளவில் பார்த்தீங்கன்னா 19% அளவுக்கு இடத்தை பிடிக்குது. நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி கருதப்படுகின்றது. ஆனாலும் வந்து பார்த்தோன்னா உணவு தானிய உற்பத்தியில் நெல்லோட பங்களிப்பு வந்து அதிகப்படியாக இருக்கிறது. ஆனால் வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சுமார் 3.9 லட்சம் டன்கள் தான் உற்பத்தியை கொடுக்கிறது. மொத்த உணவு தானிய உற்பத்தி என்பது பார்த்தோம்னாக்கா 110 லட்சம் டன் அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உணவு தானிய உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் நெல் மட்டுமே பார்த்தோம்னா 70 லட்சம் டன்கள் அளவு உற்பத்தி கொடுக்குது. ஆனால் வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து 19% பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா 3.9 லட்சம் டன்கள் தான் வந்து உற்பத்தி கொடுக்கறது. இதுக்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா உயர் விளைச்சல் ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யறது, அப்புறம் எந்தெந்த பருவத்திற்கு உகந்த ரகங்களை அந்தந்த பருவங்களில் தேர்வு செய்து சாகுபடி செய்வது. இதை வந்து முக்கியமாக விவசாயிகள் கருத்தில் கொண்டாங்கனாலே வந்து பார்த்தோம்னா அதிக மகசூல் திறனை எடுக்க முடியும். சமீப கால வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக வந்து எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விவசாயிகள் அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்யும் போது அதிக மகசூல் வந்து அடைய முடியும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பிரதான பயிர் வகை பயிர்கள் அப்படி என்னென்னு பார்த்தோம்னாக்க உளுந்து, அது வந்து சுமார் வந்து 3.6 லட்சம் ஹெக்டர் பளப்பளவில் சாகுபடி செய்யப்படுது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னாக்க பச்சை பயிர், இது வந்து 1.27 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுது. ஏனைய பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தட்டை பயிர், துவரை, அதுக்கப்புறமா கொள்ளு போன்ற பயிர் வகை பயிர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம முக்கிய பயிர்களான பாசிப்பயிறு, உளுந்து மற்றும் துவரையில் வந்து உயர் விளைச்சல் ரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக வந்து பார்த்தோம்னாக்கா உளுந்து பயிர் வகை பயிர்களில் வந்து அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படக்கூடிய ஒரு பயிர் வந்து உளுந்தாகும். இந்த உளுந்தில் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய பருவங்களில் வந்து சாகுபடி செய்யலாம். அதாவது வந்து ஆணி ஆடிப்பட்டம்னு சொல்லுவாங்க, அதற்கு அடுத்தபடியாக வந்து தைப்பட்டம், இது வந்து நெல் தரிசோட வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்லலாம். ஸோ இந்த பட்டங்களில் வந்து அதிகப்படியான சாகுபடி பரப்பளவு இருக்குது. இருந்தாலும் கூட பார்த்தோம்னாக்கா இந்த உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நெல் தரிசுன்னு சொல்லக்கூடிய அந்த தைப்பட்ட சாகுபடி தான் வந்து அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சில ரகங்கள் வந்து 2 பருவத்துக்கும் ஏற்ற ரகங்களாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சில ரகங்கள் வந்து நெல் தரிசு சாகுபடிக்கே வந்து ஏற்ற ரகங்களாக இருக்கிறது. முக்கியமாக வந்து நம்ம விவசாயிகளில் வந்து பரவலாக பயிரிடப்படக்கூடிய ரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா வம்பன் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இந்த வம்பன் 8 வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா 65-70 நாட்களுக்குள்ள ஒரு முதிர்வரக்கூடிய ரகமாக இருக்குது. இது வந்து அனைத்து பருவங்கள்லையும் சாகுபடி செய்யலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா போன்ற மாநிலங்களில் கூட வந்து சாகுபடி செய்ய ஏற்ற ரகமாக இருக்கு. இதோட மகசூல் திறன் வந்து மிக அதிகமாக வந்து இரவையில் வந்து 988 கிலோவும் மானாவாரியாக பார்த்தோம்னாக்கா 871 கிலோவும் விளைச்சல் தரனுடைய ரகமாக இருக்கிறது. சமீப காலங்களில் வந்து விவசாயிகளிடையே வந்து ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால 2-3 முறை பறிப்பதற்கு வந்து முடியாது. ஸோ அதற்கு வந்து ஏற்ற வகையில் இது வந்து சீரான முதிர்வடையும் திறன் இருக்கிறதுனால ஒரே முறை வந்து நம்ம பறிக்கிறதுக்கு ஏற்ற ரகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தோம்னா காய்கள் வந்து அறுவடைக்கு முன்னாலேயே வெடித்து சிதற கூடிய பண்பு இல்லாததுனால நல்ல ஒரே ஒருமித்த முதிர்வடையும் திறன் மற்றும் காய்கள் வந்து வெடிக்காத திறன் கொண்டதற்கனால அதிக மகசூல் திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது. இதில் வந்து புரதச்சத்து வந்து பார்த்தோம்னாக்க 21.9% அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி அராபினோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவு காணக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சத்து, இது வந்து 7.5% அளவில் வந்து இருக்குது. மேலும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் வைரஸ், இதுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது. இது வந்து வெளியிடப்பட்டு கொஞ்சம் 10 ஆண்டுகளுக்கு மேலே

நடந்ததுனால சமீப காலங்களில் நிறைய உயர் விளைச்சல் ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரகங்கள் அப்படின்னு வந்து தெரிந்துக்கலாம். இந்த வரிசையில் வந்து ரெண்டு பருவத்திலும் சாகுபடி செய்ய ஏற்ற ரகங்கள் அப்படின்னாக்க வம்பன் 11 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகத்தை சொல்லலாம். இது 2020 வெளியிடப்பட்ட ரகம். 70-75 நாட்களுக்குள்ள வந்து விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறது. இது வந்து பார்த்தோன்னாக்கா மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் வைரஸ் இது ரெண்டுக்குமே வந்து எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக வந்து இருக்குது. இதோட மகசூல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க இரவையில் வந்து 940 கிலோ அளவுக்கும் மானாவாரியில் வந்து 865 கிலோ அளவுக்கும் ஹெக்டேருக்கு விளைச்சல் உடைய ரகமாக இருக்குது. மேலும் இந்த ரகமும் பார்த்தோம்னாக்க ஒரு சீரான முதிர்வடையும் திறனும் காய்கள் வந்து வெடிக்காத திறன் வாய்ந்ததாக இருக்கிறதுனால வந்து இயந்திர அறுவடைக்கும் ஏற்றது அதிக மகசூல் திறன் வாய்ந்ததாகவும் இருக்குது. ஸோ இதற்கப்புறமா வந்து பார்த்தோம்னாக்க இந்த கோ7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம் இது வந்து 2022 வெளியிடப்பட்ட ரகம். குறுகிய வயதுடைய ரகம் 60-65 நாட்களுக்குள்ள முதிர்வடையக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. இது வந்து ரெண்டு பருவத்திலையும் சாகுபடி செய்யலாம். இதில் முக்கியமான பண்பு என்னென்னா நல்ல பருமனான விதைகளுடையது. இதோட 100 மணி விதைகளோட எடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க 5.5-6 கிராம் அளவு இருக்கிறதுனால நல்ல பெரிய பருப்புகளை உடையது. மகசூல் திறனும் பார்த்தீங்கன்னா ஹெக்டேருக்கு வந்து 880 கிலோ அளவுக்கு மகசூல் திறன் இருக்கக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே முறை பறிப்புக்கு வரக்கூடியது, சீரான முதிர்வடையும் திறன் மற்றும் வெடிக்காத காய்களை கொண்ட ஒரு ரகமாக தான் இருக்கு. இதுல வந்து என்னன்னா மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருங்கு வைரஸ் இது ரெண்டுக்கும் வந்து அதே மாதிரி மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்தது. மேலும் வந்து தண்டு கருகல் இந்த நோய்க்கும் வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னாக்க இப்போ 2025 ஒரு உயர் விளைச்சல் ரகம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரகம் என்னன்னு பார்த்தோம்னாக்க வம்பன் 12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இது வந்து கொஞ்சம் வயது அதிகப்படியான உள்ள ரகம், 75-80 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகத்தில் வந்து இரவையில் வந்து பார்த்தோம்னாக்க 860 கிலோவும் மானாவாரியில் 850 கிலோவும் வந்து விளைச்சல் திறனுடைய ரகமாக இருக்குது. இதில் வந்து நிறைய வந்து பருப்புகளுடைய காய்கள் அதாவது வந்து ஒரு காயில் வந்து பார்த்தோம்னா 9 பருப்புகள் அளவு இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. நீண்ட காய்களை உடையது, ஒரு காயோட நீளம்னு பார்த்தனாலே சுமார் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கும். சாதாரணமா பார்த்தோம்னாக்க உளுந்துல வந்து ஒரு 6-7 பருப்புகள் தான் இருக்கும் ஒரு காயில. ஆனா இந்த ரகத்துல வந்து பார்த்தோம்னாக்க 9 பருப்புகள் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீண்ட காய்களை உடைய ரகமா இருக்குது. இதுல வந்து மாவு காணும் ஆற்றலும் வந்து அதிகப்படியா இருக்கு. அதாவது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம வந்து ஒரு விதையில இருந்து பார்த்தோம்னாக்க 2.5 லிட்டர் அளவுக்கு வந்து மாவு காணக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ரகமா இருக்கு. இந்த ரகமும் வந்து ரெண்டு பருவத்திலையும் விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னாக்க இந்த வம்பன் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லக்கூடிய ரகம் அதாவது மத்திய ரகங்கள் வெளியீட்டு குழுவினால வந்து 2019 வெளியிடப்பட்டது. இந்த ரகமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக ராபி பருவ சாகுபடிக்கு ஏற்ற ரகமாக இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியாவில எல்லாம் வந்து அக்டோபர் நவம்பர் பருவத்தை வந்து ராபி பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இது வந்து பார்த்தோம்னாக்கா ராபி பருவம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தைப்பட்ட சாகுபடிக்கு ஏற்ற ரகமாக வந்து இந்த ரகத்தை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த ரகத்தோட வயது பார்த்தோம்னாக்கா 70-75 நாட்கள். இதோட மகசூல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரவையில் வந்து 1130 கிலோ அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருக்குது. இதுவும் ஒரே முறை பருப்பிற்குடைய சீரான முதிர்வடையும் ஆற்றலை கொண்ட ஒரு ரகமாக இருக்குது. இதை தவிர வந்து பார்த்தோம்னா நெல் தரிசிற்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரகங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ரகங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வகையில் வந்து பார்த்தோம்னாக்க மதுரை 1, கிள்ளிகுளம் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்கள் இது வந்து தென் மாவட்டங்களில் பெரிதும் வந்து விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ரகமாக இருக்குது. இந்த வகையில் புது ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க வம்பன் 9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம் இது வந்து 2019 வெளியிடப்பட்டது. இதோட வயது வந்து 70-75 நாட்கள். இதோட மகசூல் திறன் வந்து பார்த்தோம்னா மானாவாரியிலே மிக அதிகமாக அதாவது நெல் தரிசிலேயே வந்து பார்த்தோம்னாக்க 1290 கிலோ அளவுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருக்குது. இது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் ஒரிசா ஆகிய மாநிலங்களிலும் வந்து பயிரிடறதுக்கு ஏற்ற ரகமாக இருக்குது. இந்த ரகத்திலையும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் தேமல் நோய், சாம்பல் நோய், அப்புறம் இலை சுருள் வைரஸ் போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாக இருக்குது இந்த ரகம். இதற்கு அடுத்தபடியாக 6/7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம் இதுவும் வந்து நெல் தரிசு சாகுபடிக்காக வந்து 2022 வெளியிடப்பட்டுள்ளது. இது வந்து இந்த 6/3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இதில் வந்து உளுந்தில் வந்து நெல்தரிசுக்குனே வந்து வெளியிடப்பட்டு நல்ல விவசாயிகளால் வரவேற்பு பெற்ற ரகம். இதிலிருந்து சடுதி மாற்றம் செய்து வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 6/7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரகம் இது வந்து குறைந்த வயதுடைய ரகம், 65-70 நாட்கள் வயதுடையது. நெல்தரிசு சாகுபடியில் ஹெக்டேருக்கு வந்து 750 கிலோ அளவுக்கு மகசூல் திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது. காவேரி டெல்டா மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் நெல்தரிசு சாகுபடி பிரத்யேகமா வந்து வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகத்திலையும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் தேமல் நோய், சாம்பல் நோய், இலை சுருங்கு வைரஸ் மற்றும் தண்டு சொறி நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு

வந்து இருக்கு. ஸோ இந்த ரகத்தையும் நெல் தரிசு சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து ரகத்தை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யலாம். அதாவது நெல் தரிசு சாகுபடியில் நம்ம சொன்ன என்ன ரகங்கள்னா 119, ஆடுதுறை 7, மதுரை 1 மற்றும் கிள்ளிக்குளம் 1 போன்ற ரகங்கள் வந்து விவசாயிகளுக்கு நெல் தரிசு சாகுபடிக்கு மிகவும் உகந்த உளுந்து ரகங்களாக வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக வந்து தமிழ்நாட்டில் பச்சை பயிர் வந்து அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்குது, விவசாயிகள் என்னென்ன ரகங்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரகங்களில் வந்து பார்த்தோன்னாக்கா 104, 105 இந்த ரெண்டு ரகங்களுமே வந்து ஒரு 1க்கு மேற்பட்ட பறிப்புக்கு ஏற்ற ரகமாக இருக்குது. அது 2019 ஆண்டு 22 ஆண்டு வெளியிடப்பட்ட ரகங்கள். இந்த ரகங்களில் வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து என்னென்னா மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது. 65-70 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ரகமாக இருக்குது. மேலும் வந்து பார்த்தோம்னா ஆடிப்பட்டம் தைப்பட்டம் இது ரெண்டு சாகுபடிக்குமே வந்து ஏற்ற ரகங்களாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம விவசாயிகள் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த கோ 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகம். இது வந்து 2009 ஆண்டே வெளியிடப்பட்ட

70 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ரகமா இருக்கு. மேலும் வந்து பார்த்தோம்னா ஆடிப்பட்டம் தைப்பட்டம் இது ரெண்டு சாகுபடிக்குமே வந்து ஏற்ற ரகங்களாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம விவசாயிகள் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த கோ7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகம். இது வந்து 2009 வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகத்தை வந்து பெரிய பருப்புகள் இருக்கும், அதனால விவசாயிகள் வந்து நல்லா வந்து விரும்பி சாகுபடி செய்வாங்க. இன்னொரு பண்பு என்னன்னாக்கா இயந்திர அறுவடைக்கு ஏற்ற ஒரே சமயத்தில் முதிர்வடையக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ரகமாக இருக்கும். ஸோ அதற்கு மாற்றாக நிறைய ரகங்கள் வந்து இப்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து கோ9 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இது 2023 வெளியிடப்பட்ட ரகம். இது வந்து 65-70 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ரகம். ஹெக்டேருக்கு வந்து 825 கிலோ அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது. ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடையக்கூடிய ஆற்றல் மற்றும் எந்திர அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது. மகசூல் திறன் வந்து ஹெக்டேருக்கு 825 கிலோ அளவுக்கு இருக்கிறது. புரதச்சத்து வந்து மிக அதிகமாக 23.2% வந்து அளவு கொண்டது. மஞ்சள் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகமாக இருக்கு. நல்ல நீண்ட காய்களும் பளபளப்பான நடுத்தர பரம்பனான விதைகளை கொண்டதாக இருக்கிறது. இதோட விதை எடை வந்து பார்த்தீங்கன்னா 4-4.5 கிராம் அளவுக்கு இருக்கு. கோ7 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து நல்ல பருமனான விதைகளை கொண்ட ரகம்னால விவசாயிகள் நல்லா விரும்பி சாகுபடி செய்கிறாங்க. அதுக்கு மாற்று ரகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் மத்தியில் நிறைய வந்து ஒரு கேள்வி இருக்கு. அதற்காகவே பிரத்யேகமாக வெளியிடப்பட்ட ரகம் தான் இந்த கோ9 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பருமனான விதைகள் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து தேர்வு செய்யலாம். இது வந்து ஆடிப்பட்டம் மற்றும் வந்து தைப்பட்ட சாகுபடி ரெண்டுக்குமே வந்து ஏற்ற ரகமா வந்து இருக்கிறது. இதுக்கப்புறமா வந்து வம்பன்6 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இது வந்து பிரத்யேகமா வந்து நெல் தரிசு சாகுபடிக்கு உகந்த ரகமா இருக்கு. இது வந்து 2023 வெளியிடப்பட்டது. 70-75 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடியது. நெல் தரிசு சாகுபடியில வந்து ஹெக்டேருக்கு 760 கிலோ அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமா இருக்கு. 20.6% அளவுக்கு புரதச்சத்து இருக்கு. நல்ல பளபளப்பான காய்கள் மற்றும் விதைகளை உடையது. காய் துளைப்பான் வெள்ளை ஈ போன்ற பூச்சிகளுக்கும் மஞ்சள் தேமல் நோய் இலை சுருங்கு வைரஸ் மற்றும் சாம்பல் நோய்களுக்கும் வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகம். அதற்கு அடுத்தபடியாக வந்து 2024 ஒரு உயர் விளைச்சல் ரகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ரகம் என்னன்னு பார்த்தோம்னாக்க வம்பன் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இதுவும் வந்து நம்ம பார்த்தோம்னாக்க இந்த கோ7 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்கு இல்லையா, அந்த ரகத்தில் வந்து பெரிய பருப்புகள் இருந்ததுனால விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. அப்ப இந்த ரகமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பருப்புகள் கொண்ட ஒரு ரகமா இருக்கு. இது 65-70 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம். ஹெக்டேருக்கு 900 கிலோ அளவுக்கு உங்களுக்கு மகசூல் திறன் இருக்கு. அதுல பெரிய பருப்புகள் இருக்கிற ரகம்னு சொன்னேன் இல்லையா, அதுல 100 விதைகளோட எடை வந்து பார்த்தோம்னா 5.5-6 கிராம் அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஏற்ற ரகமா இருக்கு. இதுல வந்து முளைகட்ட பயிர்ல வந்து வைட்டமின் சி சத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து ஒரு 100 கிராமுக்கு வந்து 18.7 மில்லிகிராம் அளவுக்கு வந்து வைட்டமின் சி சத்தும் இதில் மிகுதியாக இருக்கிறதுனால இந்த ரகத்தையும் வந்து விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம். இப்போ அடுத்தபடியாக பயிர் வகை பயிர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாக்க துவரையை சொல்லலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் வந்து கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, கரூர், திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் வந்து அதிகப்படியாக வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து சித்திரைப்பட்டம், மார்கழிப்பட்டம் போன்ற பட்டங்களில் வந்து சாகுபடி செய்து வருகிறார்கள். ஸோ இதில் வந்து என்னென்னா ரெண்டு வகையாக நம்ம வந்து துவரையை பொறுத்த வரைக்கும் ரகங்கள் இருக்குது. குறுகிய கால ரகங்கள் அல்லது வந்து நீண்ட கால ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த குறுகிய கால ரகங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஊடுபயிரா சாகுபடி கூட செய்கிறதுக்கு ஏற்ற ரகங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலையில் வந்து விவசாயிகள் வந்து இந்த துவரையை வந்து ஊடுபயிராக சாகுபடி செய்வாங்க. ஸோ அந்த வகையில் அதுக்கு ஏற்ற ரகமாக வந்து பார்த்திங்கன்னா வம்பன் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய உயர் விளைச்சல் ரகம் இருக்குது. ஸோ இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா 100-105 நாட்களுக்குள்ள ஒரு முதிர்வடையக்கூடிய ஒரு ரகம். மானாவாரியில் வந்து 530 கிலோ ஹெக்டருக்கு விளைச்சலும் இரவையில் வந்து ஹெக்டருக்கு வந்து 885 கிலோ அளவும் வந்து விளைச்சல் திறன் வாய்ந்த ரகமாக இருக்குது. இதுவும் வந்து சீரான முதிர்வடையக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ரகமாக இருக்குது. இதை தவிர வந்து 120-125 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு ரகம் வந்து கோ7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகம் வந்து 2004 வெளியிடப்பட்டது. மானாவாரியில் வந்து ஹெக்டேருக்கு 950 கிலோவும் இரவையில் வந்து 1170 கிலோவும் விளைச்சல் தரக்கூடியது. பெரிய பருப்புகளை கொண்ட ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருக்கு. இந்த ரகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை அல்லது மார்கழிப்பட்ட சாகுபடிக்கு நம்ம அந்த கரூர், மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி
தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் வந்து நம்ம சாகுபடி செய்யலாம். இந்த வகையில் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த உயர் விளைச்சல் ரகங்கள்லேயே நீண்ட கால துவரை ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா கோ8 இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 வெளியிடப்பட்டது. 170-180 நாட்களில் விளைச்சலுக்கு வரக்கூடியது. மானாவாரியில் 1600 கிலோவும் இரவையில் வந்து 1800 கிலோவும் மகசூல் திறன் வாய்ந்ததாக இருக்கிறது. வேரழுகல் மலட்டு தேமல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறனும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு

0: செயல்திறனும் வாய்ந்த ரகமாக இருக்குது. இதில் முக்கியமான பண்பு என்னென்னா, வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடியதாக இருக்கிறதுனால இரவை மற்றும் மானாவாரி ரெண்டு சாகுபடியிலுமே நம்ம செய்யலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னாக்க, நம்ம 2019 வந்து கோ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகம். இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டது. 170 to 180 நாட்களுக்குள்ள விளைச்சலுக்கு வரக்கூடியது. மானாவாரிக்கு மிகவும் ஏற்றது. மானாவாரியில் வந்து ஹெக்டேருக்கு 1700 kilo அளவுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருக்கு. வறட்சியை நன்கு தாங்கி வளரக்கூடியது. இது வாடல் நோய், மலட்டு தேமல் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறனும், காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறனும் கொண்ட ஒரு ரகமாக இருக்கு. அதிக எடையுடைய பருமனான பருப்புகள் வந்து கொண்டது. 100 விதை எடை வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடியது ஒரு உயர் விளைச்சல் ரகமாக இருக்கு. இந்த ரகமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்யலாம். விவசாயிகள் வந்து இந்த உயர் விளைச்சல் ரகங்களை நம்ம சொல்லக்கூடிய சரியான பருவங்களுக்கு தேர்வு செய்து சாகுபடி செய்யும் போது நல்ல விளைச்சல் திறனும் நல்ல மகசூலும் பெற்று சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.
1: என்ன வள்ளி, பயறு வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா, உளுந்து பயிர்ல அதிக தானியம் நிறைந்ததாகவும் மாவுச்சத்து அதிகம் நிறைந்த உயர் விளைச்சல் ரகம் பத்தியும் தெளிவுபடுத்திட்டாங்கல்ல.
1: நோய் எதிர்ப்பு திறன் வாய்ந்த ரகங்கள் பத்தியும் அருமையா எடுத்து சொல்லிட்டாங்க.
2: ஆமாமா, உளுந்து, பச்சை பயறு, துவர உள்ளிட்ட பயிர்கள்ல அதிக மகசூல் கொடுக்கிற ரகங்களையும் அதையெல்லாம் சாகுபடி செய்ய ஏற்ற பருவம் பத்தியும் தெளிவால புரிய வச்சிட்டாங்க.
1: வள்ளி, இவங்க சொன்னபடி சரியான ரகங்களை தேர்வு செஞ்சு சரியான பருவத்துல பயிர் செய்தோம்னா அதிக விளைச்சல் எடுக்கிறது உறுதி.
2: சரியா சொன்ன. இந்த விவரங்கள்லாம் எனக்கே சொன்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அம்புட்டையும் சரியா குறிச்சு வச்சுக்கிட்டேன். அடுத்த பயிர் போடும் போது அவசியமா இந்த தகவல்களை கவனத்துல வச்சு செயல்படுவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: எலுமிச்சையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. தமிழகத்தில் பயிராகும் பழப்பயிர்களில் எலுமிச்சை மிகவும் முக்கியமானதாகும். இப்பயிர் பெரும்பாலான மாவட்டங்களில் வணிக ரீதியில் சாகுபடி செய்யப்படுகின்றது. எலுமிச்சை பழத்தில் வைட்டமின் சி சத்து நிறைந்துள்ளதால் இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் இதன் பங்கு உன்னதமானது. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் நன்கு வளருவதால் இப்பயிர் அதிக அளவில் சாகுபடி செய்ய உகந்தது. நல்ல உற்பத்தி திறன் வாய்ந்த எலுமிச்சையில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலினால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகின்றது. எலுமிச்சையில் இலை துளைப்பான் தாக்கினால் அறிகுறிகள் என்னவாக இருக்கும்? இப்புழுவானது இளம் இலையை தாக்கி அதன் வெளித்தோலை உண்ணுகிறது. இலையின் கீழ்ப்பகுதியில் வெள்ளி நிற தோற்றத்தை உருவாக்குகின்றது. இலை உரு சிதைந்து சுருங்கி காணப்படும். இதன் தாக்கத்தினால் இலை உதிர்வு ஏற்படுகிறது. இப்பூச்சியினை கட்டுப்படுத்த டைக்ளோர்வாஸ் 1 மில்லி,

0: அல்லது மோனோக்ரோட்டோபாஸ் 1.5 மில்லி அல்லது வேப்பங்கொட்டைச்சாறு 5% மருந்தை 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து இளம் துளிர் வரும் சமயத்தில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். எலுமிச்சையில் இலைப்பேன் தாக்கினால் இளம் பூச்சிகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலை திசுக்களை சுரண்டி பழங்களின் சாற்றை உறிஞ்சுகின்றன. இலை சுருளுதல் மற்றும் பழங்களில் வளையம் போன்ற தோற்றம் காணப்படும். ஒழுங்கற்ற பல வண்ண திட்டுகள் பழங்களில் காணப்படும். கட்டுப்படுத்தும் முறைகள்: தாக்கப்பட்ட பகுதிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். செடி நன்றாக வளரும் நிலையில் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க வேண்டும். எலுமிச்சை கருப்பு ஈ தாக்கினால் அதன் அறிகுறிகள்: இலைகளில் உள்ள சாற்றை உரியும், இலைகள் சுருண்டிருக்கும், இலை முதிர்வுக்கு முன்னதாகவே உதிர்ந்துவிடும், அடர்ந்த அச்சு பூஞ்சையால் தேன் போன்ற திரவம் வளர்ச்சியடையும், இலையின் நிறம் கருப்பாக மாறிவிடும் மற்றும் இலைகளின் ஒளிச்சேர்க்கை நடவடிக்கை பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட மரங்களின் சில பூக்களில் இருந்து சுவையற்ற பழங்கள் உருவாகும். இந்த எலுமிச்சை கருப்பு ஈயை கட்டுப்படுத்தும் முறைகள்: பாதிக்கப்பட்ட மரத்தின் பகுதிகள் புழுக்கள் மற்றும் பூச்சிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி குளோர் பைரிபாஸ் சேர்த்து தெளிக்க வேண்டும். மரத்தின் அனைத்து கிளைகளையும் திரவம் கொண்டு நனைக்க வேண்டும். ஒட்டுண்ணிகளான என்கார்சியா மற்றும் கிரைசோபெர்லா ஆகியவற்றின் செயல்பாடுகளை ஊக்குவிக்க வேண்டும். எலுமிச்சையில் மாவு பூச்சி தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர்ந்த பூச்சிகள் மரத்தின் கிளை மற்றும் பழங்களின் சாற்றை உரியும், வெளுத்த நிறத்தில் மாறிவிடும், பாதிக்கப்பட்ட மரத்தின் பகுதியானது காய்ந்துவிடும், பூஞ்சை தழை மற்றும் பழங்களை சூழ்ந்திருக்கும், பாதிக்கப்பட்ட பூக்களானது பழங்களை உருவாக்குவதில்லை. இதை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட கிளை, தண்டு மற்றும் இலை பகுதியை அழிக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 10 வீதம் இறை விழுங்கி வண்டுகளை விட்டு கட்டுப்படுத்தலாம். அந்த பூச்சிகள் பழங்களிலிருந்து சாற்றினை உறிஞ்சுகின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட பழங்களில் சிறு துளைகள் ஏற்படுகின்றன. இத்துளைகளின் வழியாக நோய் கிருமிகளான பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளின் தாக்குதல் ஏற்படுகின்றது. பாதிக்கப்பட்ட பழங்கள் மஞ்சள் நிறமாக மாறுவதுடன் முதிர்வடையும் முன்னரே மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும். தாக்குதல் தீவிரமாகும் போது மரத்தில் உள்ள அனைத்து பழங்களும் பாதிப்புக்குள்ளாகிவிடுகின்றன. புழுக்களால் பழங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இதனை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். இப்பூச்சியின் புழு களை செடிகளை மிகவும் விரும்பி சாப்பிட்டு வளரும். எனவே தோட்டத்தினை சுற்றி இந்த களை செடிகளை அகற்றிவிட வேண்டும். 1 லிட்டர் நீருக்கு 1 மில்லி மாலத்தியான் என்ற விகிதத்தில் கரும்பு ஆலை கழிவையும் கலந்து தோட்டத்தில் பல இடங்களில் வைத்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். தாய்ப்பூச்சியானது நொதித்த கரும்பு சாற்றில் மாலத்தியான் என்ற பூச்சிக்கொல்லியை கலந்து வைப்பதால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. இரவில் விளக்கு பொறி வைத்தும் புகையை ஏற்படுத்தியும் பூச்சி தாக்குதலை குறைக்கலாம். எலுமிச்சையில் சொறி சிலந்தி தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர்ந்த சிலந்திகள் கூட்டம் கூட்டமாக இலையின் அடிப்பகுதியில் நரம்புகளுக்கிடையே ஒட்டிக்கொண்டு இலை மற்றும் பழங்களில் உள்ள சாற்றினை உறிஞ்சி உண்ணும். இதனால் பழங்களின் மேல் துரு போன்ற பொருட்கள் மூடி காணப்படும். காய்கள் சிறியதாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த டைகோபால் 2.5 மில்லி அல்லது நனையும் கந்தகம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசுகிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நியாய விலைக் கடைகளில் எடை குறைபாடின்றி தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தனிநபர் தலையீடு இருக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமான மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவவேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவிக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையதல்ல என்று

0: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் ஷெகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஹோவில் நடைபெற்ற இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒலிக்கிறது.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்றிரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள். திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து கிரிவல பாதையில் பக்தர்களோடு நேரலை. தொகுத்து வழங்குவோர் மு சண்பகாசி, கே மோகன சுந்தரி ஆகியோர். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது SV பாலசுப்ரமணியம், P சுசீலா பாடியுள்ள பாடல். திரைப்படம் தர்மத்தின் தலைவன்.

அடராமா, இது என்ன வேதமோ, நெஞ்சுக்குள்ளே

நந்தனார் சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் இ சிந்துஜா அவர்கள். இன்றிரவு 9:30 ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது கே ஜே யேசுதாஸ், சித்ரா குரல்கள். திரைப்படம் பாசப்பறவைகள்.

மத்திய அலை 720 கிலோ ஹர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது. பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கும் குரல்கள் அருண்மொழி, சித்ரா.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல் வலித்த படம் பாண்டி நாட்டு தங்கம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.
0: திரைக்கானத்திற்கு நிறைவாக கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்போம். ஒலிக்கவிருக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: side in the ICC Men's T20 rankings by the end of this year to secure direct qualification. The International Cricket Council today confirmed that India, alongside Australia, Great Britain and South Africa, have booked their places in the Women's T20 competition at Los Angeles 2028 Olympics. India's under-19 boys team defeated Hong Kong 3-1 in the quarterfinals of the Asian Youth Championships in Bangkok today. This win has assured team of at least a bronze medal and a direct berth in the next year's World Youth Table Tennis Championships. The Indian boys will now take on top seeds China in the semi-final. In US Open badminton, Indian shuttler Kidambi Srikanth secured the silver in the men's singles after facing defeat in the final against Su Li Yang of Chinese Taipei. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu confers gallantry awards at Defence Investiture Ceremony in Rashtrapati Bhavan. Prime Minister Modi says 50-year-old partnership with Seychelles will now advance through innovation, sustainability and shared prosperity. Cabinet approves additional investment of 30,000 crore rupees in National Investment and Infrastructure Fund. West Bengal Assembly passes Public Safety and Control of Anti-Social Activities Bill to curb anti-social activities. IMD issues orange alert for very heavy rainfall in parts of Northeast, Sub-Himalayan West Bengal, Bihar, Goa, Maharashtra, Karnataka and Kerala tomorrow. And Indian women's cricket team earns one of the first berths for 2028 Olympics. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியோசிஸ் எனப்படும் முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெலி முதுகு நோய் குறித்த நேர்காணலின் இரண்டாவது பகுதி. இதுகுறித்து பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் மேம்.
3: ஸ்கோலியோசிஸ் குறித்து முதல் பகுதியில நிறைய தகவல்களை சொன்னீங்க டாக்டர். இந்த நோய் பரம்பரை நோயா வரக்கூடியதா, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
4: நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, எங்க தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, கூன் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால என்னோட பையன் வந்து அந்த மாதிரி இருக்கான், இதனால வந்து தலைமுறை தலைமுறையா இந்த நோய் வந்து பாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மெடிக்கல் ரிசர்ச்சில் நம்ம இது வரைக்கும் ரூல் அவுட் பண்ணலை. ஆனால் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்ன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, வளரிளம் குழந்தைகளுக்கு 80% குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் வருது அப்படின்ட்டு, இதை வந்து பர்டிகுலராக இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய நோய் தானா அப்படின்றது இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியல. பல்வேறு காரணங்கள்னால இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி பரம்பரை பரம்பரையாக தான் இந்த நோய் கேரி அவுட் ஆகுது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்கிறதுக்கான எந்த விதமான மருத்துவ ரீதியான பதில்களும் இல்லை.
3: ஓகே டாக்டர், அதிக எடையுடைய பள்ளி பைகளை சுமக்கும் பொழுது இந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படுகிறது, இதனால இந்த நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
4: இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து இப்போ வந்து நம்ம குழந்தைகள் வந்து பாடசாலைக்கு செல்லும் போதே வந்து நிறைய புத்தக பைகளை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப கூன் போட்டு முன்னாடி வளைந்து அந்த புத்தக பை வந்து வெயிட்னால் வந்து இந்த முதுகு எலும்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் நெலி முதுகு நோய் வருமா அப்படின்னாக்கா இதை வந்து கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்கோலியோசிஸ்க்கான ஒரு அறிகுறி தென்பட்டு அதன் மூலமாக இந்த குழந்தை வந்து இவ்வளோ பெரிய புத்தக பையை சுமக்கிறதுனால அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இருக்கு, ஆனால் இந்த புத்தகப்பை சுமக்கிறதுனாலையும் வந்து இது ரெண்டும் ஆடட் இதுவாகிட்டு இதனால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தை அதிகப்படியான ஒரு புத்தகப்பை சுமக்கிறதுனால வந்து இந்த நெலி முதுகு வரும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற தசைகளும் முதுகு தண்டுவடமும் ஒரு அயற்சிக்கு உண்டாகி ஒரு வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கம்ப்ளீட்டாக நெலி முதுகில் போய் முடியும் அப்படின்றது சொல்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை.
3: தொடர்ந்து கணினி பயன்படுத்துவதாலேயோ அல்லது லேப்டாப் போன்றவற்றை மொபைல் போன்றவற்றை பயன்படுத்துவதாலோ இந்த நெலி முதுகு நோய் ஏற்படுமா?
4: நீங்கள் புத்தக பை அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கேள்வி. இப்போ பெரியவங்க வந்து இந்த மடிக்கணினி யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனாலையோ வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட் க்வெஸ்டின். இது எல்லாமே வந்து எர்கனாமிக்ஸ் எனப்படுகின்ற நம்ம தொழில்முறை சார்ந்து நம்மளுடைய உடல் அவயங்களை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். நம்மளுடைய சேரில் உட்காந்துருக்கோம், நம்மளுடைய டேபிளில் வந்து நம்மளுடைய சிஸ்டம் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய தோள்பட்டையும் நம்மளுடைய டேபிளும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய லேப்டாப்போட கீபோர்ட்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட தோள்பட்டை வந்து நேராக இருக்கணும், ரொம்ப ஸ்லவுச் அப்படின்ட்டு சொல்லுவோம். முன்னோக்கி போயிட்டு துருத்திட்டு பார்க்கக்கூடாது. அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து

0: இணையாக இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் எர்கனாமிக்ஸ். இதை தவிர வந்து நீங்கள் உயரம் குறைந்த டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை உயரம் குறைந்த சேர்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இந்த ஒரு சமதளம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம வந்து முன்னாடி போயிட்டு துருத்திட்டு சிஸ்டமை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதனால் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டைலைட்டிஸ் அப்படின்ற கழுத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இதை பீரியாடிக்காக இது நாள்பட்டு போகும்போது நம்மளுடைய தோள்பட்டையிலையோ நம்மளுடைய மணிக்கட்டிலையோ அல்லது நம்மளுடைய முதுகு வலியை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து நெலிமுதுகு நோய் எனப்படுகின்ற இந்த ஸ்கோலியோசிஸில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை.
1: ஓகே டாக்டர், ஆரம்ப நிலையிலேயே இந்த ஸ்கோலியோசிஸ் நோயை கண்டறிவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்கள் டாக்டர். இதில் வந்து முக்கியமாக இயன்முறை மருத்துவம் எத்தகைய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் டாக்டர்.
0: நம்ம வந்து இந்த நோய் வருவதற்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் வந்து விளையாடும் போது அவங்களோட உடல் அமைப்பை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவங்களோட தோள்பட்டையும் அவங்களோட இடுப்பும் சமதளத்தில் இருக்கா அப்படின்றது. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் அந்த குழந்தைகள் அமரும் விதம், அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இதில் ஏதேனும் ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம் காணப்படுது அப்படின்னாக்கா அதை மெடிக்கல் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கலாம், இல்லை ஃபிசியோதெரப்பி மருத்துவர் அணுகி நம்ம வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வராங்க அப்படின்னாக்கா இயன்முறை மருத்துவத்தில் இந்த குழந்தைகளுக்கு வந்து அது சம அளவில் எல்லா உடல் உறுப்பு மூமெண்ட்ஸ் அப்படின்ற வேலைகளை வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். அதாவது மூட்டுக்களில் ஏற்படுகின்ற எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தசைகளை வந்து வலுப்படுத்த செய்யணும். இந்த வலுப்படுத்த செய்யும் போது இந்த முதுகு தண்டுவடத்தையும் நம்ம வந்து அதாவது வலுவை அதிகப்படுத்திக்கூடிய செயல்களை செய்யலாம். அதே மாதிரி கோர் மசில்ஸ் எனப்படுகின்ற அடிவயிற்று தசைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இது மாதிரி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுனால அடிவயிற்று தசைக்கும் இந்த நெலி முதுகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு மட்டும் தோட மட்டும் முடியாமல் நம்மளுடைய அடிவயிற்று தசைகள் தான் வந்து நம்ம நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உட்காரதுக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது. அதாவது கோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிறதுனால வந்து கம்ப்ளீட் நம்மளுடைய முதுகே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் வந்து நம்ம பேஸ்மெண்ட் எனப்படுகின்ற இந்த கோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முதுகு தண்டு வடம் அது வெர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நம்ம இந்த கோர் மசில்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது தான் வந்து நம்மளுடைய அந்த முதுகு தண்டு வடம் வந்து ஒரு பக்கமாக ஏசிமெட்ரிக்கல் எனப்படுகின்ற ஒரு சமதளத்தில் இல்லாமல் ஒரு நெலி முதுகு அளவுக்கு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய ஷோல்டர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய மார்பு தசைகள் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாமே பண்ணும்போது நம்ம இந்த நெலி முதுகுலேருந்து நம்ம நிச்சயமாக நம்ம கொண்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய பாஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம நடக்கிறது நிற்கிறது உட்கார்றது எல்லாமே நல்ல ஒரு பாஸ்டரை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாவும் இந்த மாதிரியான நாள்பட்ட ஒரு பாஸ்டர்னால வரக்கூடிய அந்த கழுத்து வலி, முதுகு வலி, இல்லை தோள்பட்டை வலி இதெல்லாமே நம்ம குறைக்கலாம். நெலி முதுகு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்வதற்கு முன்னாடியே நம்ம ஏன்முறை சிகிச்சை எனப்படுகின்ற ஃபிசியோதெரப்பி நம்ம செய்து இந்த குழந்தைங்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். முதுகு எலும்பு வந்து 20-40 டிகிரிக்கு அதிகமாக போகும்போது தான் நம்ம நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கேரி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் நோயோட ஆரம்ப நிலையை நம்ம கண்டறிந்த பிறகு இயன்முறை மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் கூட கட்டுப்படுத்த முடியும், முற்றிலும் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க. நாள்பட்ட இந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபடாம இருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னா, இவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவி செய்யறாங்க?
0: ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு மருத்துவரை அணுகி இதுக்கு வந்து தீர்வு காணுவாங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர் இளம் பருவத்தில் வரும்போது யாரோ நம்ம நண்பர்களோ இல்லை நம்மளோட உறவினர்களோ உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம மருத்துவரையோ இல்லை இயன்முறை மருத்துவரையோ சந்தித்து இதற்கான தீர்வுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் தாண்டி ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அது அப்பா அம்மா கவனிக்காமல் விடும்போது இது நாள்பட்ட பிரச்சனையாக போகும்போது இது வந்து ஒரு டிசேபிலிட்டி அப்படின்ற லெவலுக்கு போவோம். என்னோட வேலை வந்து என்ன நானே சார்ந்து செஞ்சிக்காம என்னோட ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு நான் மற்றவரை வந்து சார்ந்து இருக்கும்போது அந்த லெவலுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொண்டு வரோம். இந்த மாற்றுத்திறனாளிகளில் வந்து ஸ்கோலியோசிஸ் இந்த நபர்களை வந்து நம்ம லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முடியாமல் அவங்கள தாங்களே பராமரித்து கொள்ளாமல் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த மருத்துவ சேவைகள்லாம் வழங்குறாங்க. எங்களோட விழுதுகள் என்கின்ற மையமே வந்து தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கீழே தான் இழங்குது. ஸோ இந்த மையத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எனப்படுகின்ற குழந்தைகள் பேசுவதற்கான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி மனநல ஆற்றுநர்கள், அதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் இருக்குனாக்கா அது குழந்தையை மட்டும் பாதிக்காமல் அப்பா அம்மாவையும் வந்து ஒரு மனதார்

0: அளவில் ஒரு பாதிப்பு கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தையை சரிப்படுத்தலாம் வந்து இந்த ஒரு ட்ராமா அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து என்னோடய குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, என்னோடய நண்பர்களை உறவினர்களை வந்து ஏன் உன்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி பார்த்துக்கல அப்படின்ட்டு ஒரு ட்ராமாவுக்கு போகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த விழுதுகள் அப்படின்றது ஒரே ஒரு மையத்தில் எல்லா விதமான சிறப்பு சிகிச்சையிலும் செய்வதற்குரிய தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இது இயங்குகிறது. இது உலக வங்கியோட ஒரு கொலாபரேஷனோடும் இது இயங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் இது மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இது இயங்குகிறது. மத்திய அரசோட சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்கிறாங்க. ADIP அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், வீல் சேர்ஸ், இல்லை பார்வைத்திறன் குறைந்தவர்களுக்கு வந்து அந்த கேன்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த முக்காலிப்பை யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கான கைத்தாங்கல் கொண்டு போகிற அந்த ஸ்டிக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது மருத்துவ உபகரணங்கள் மொத்தமாகவே மத்திய அரசும் வந்து வழங்குகிறது. பிரதம மந்திரி திவ்யாஷா கேந்திரா PMDK அப்படின்ற ஒரு சென்டர் வந்து இந்தியா முழுவதுமே ஆரம்பிக்கப்பட்டு ஆலிம்கோ எனப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், அதாவது செயற்கை உறுப்புகளை செய்யக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் வந்து இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மருத்துவ உபகரணங்களையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. அப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைனாலும் மருத்துவ உபகரணம் 75% காஸ்ட் வந்து மத்திய அரசு தாங்கிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த பயனாளியே கொடுத்து வாங்கிக்கிற அளவுக்கும் மத்திய அரசோட செயல் திட்டங்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்டு கொடுக்கறதுலேருந்து அவங்க படிக்கிறதுக்கான விஷயங்கள்லேருந்து, படித்து முடித்த பிறகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கு கொண்டு வர்றதுக்கான மெயின் ஸ்ட்ரீம் விஷயங்களும் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கறது அப்படின்றது, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னாக்கா அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூகத்தை சார்ந்ததும் ஒரு தேசத்தை சார்ந்ததுமாகவே பாவிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள்.
1: ஸ்கோலியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க சார். இப்போ இந்த நோய் குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கியமான ஆலோசனை என்ன டாக்டர்?
0: ஆக்சுவலி நம்ம முதல்லே சொன்ன மாதிரி குழந்தைங்களை வந்து நீங்கள் கண்காணிக்கணும். அவங்கள வந்து ஃபிசிக்கலாக அவங்க நடக்கிறது, நிற்கிறது, ஓடுறது எல்லாம் எப்படி இருக்காங்க குழந்தைங்க, மற்ற குழந்தைங்களோட நம்மளுடைய குழந்தை நார்மலாக இருக்காங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டீவியேஷன் காணப்பட்டதுன்னா நீங்கள் இம்மிடியட்டாக ஒரு மருத்துவரை அணுகி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து வீட்டில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயம். இதையும் தாண்டி போகும்போது ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தைகளை கண்காணித்து ஏதேனும் உடல் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மருத்துவரை அணுகி இந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இதையே முடிச்சிடலாம். இதையும் தாண்டி போகும்போது தான் வந்து இவங்களோட அந்த கண்டிஷன் வந்து சிவியாரிட்டி அதிகமாக ஆகுது. எந்த ஒரு வேலையும் அவங்களே செஞ்சுக்க முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். நம்ம குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சதுனாக்கா இது உடனடியாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகலாம். இல்லைனாக்கா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களுடைய விழுதுகள் சென்டரில் நீங்கள் இயன்முறை மருத்துவரை அணுகி வந்து நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு குழந்தைகள் நல மருத்துவரையோ இல்லை பொது நல மருத்துவரையோ நீங்கள் அணுகினாக்கா அதுக்கான செயல் திட்டங்களை வந்து அந்த மருத்துவர்களே கொடுப்பாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்மளுடைய விழுதுகள் சென்டரில் போயிட்டு இதுக்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இந்த ஃபிசியோதெரபி மருத்துவரை பார்த்தும் ஆலோசனைகளை பெற்று நலமாகலாம்.
1: ஓகே டாக்டர், இதற்கான ஆலோசனைகளும் உதவிகளும் இலவசமாக வழங்கப்படுதா?
0: ஆமாம், நம்மளுடைய விழுதுகள் மையத்தில் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள், நெளிமுதுகு நோயாளிகள் மற்றும் அனைத்து விதமான மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 21 மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது 1-to-1 அப்படின்ற மாதிரியே கொடுக்குறோம். இதே நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னாக்கா அதோட மருத்துவ செலவுன்றது ரொம்ப அதிகமான செலவு. இதை வந்து தமிழ்நாடு அரசோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழாக முற்றிலுமாக இலவசமாகவே வழங்கப்படுகிறது.
1: ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினத்தின் அவசியம் குறித்து நிறைவா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர்.
0: ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அதோட தீர்வு வந்து மிக எளிதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற நெளிமுதுகு நோய்க்கும் நான் சொல்கிறது. இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சிவியாரிட்டி பொறுத்து தான் வந்து நம்மளுடைய மருத்துவ தீர்வுகளும் ஃபிசியோதெரப்பி தீர்வுகளும் அமையும். பெற்றோர்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக எந்த ஒரு நோய்க்கும் வந்து தீர்வுகள் மருத்துவத்துறையில் உள்ளது. அதனால் இது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என் குழந்தை இந்த மாதிரி இருக்குது, மற்ற குழந்தைங்களை விட என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தங்களை தாங்களே வந்து வருந்திக்காமல் அதுக்கான தீர்வை நோக்கி செல்லும்போது முக்கியமாக பிசியோதெரபி.

0: மருத்துவர்களை நெளிமுதுகு நோயாளிகள் அணுகி ஆரம்ப கட்டத்திலேயே மிக நல்ல தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியும் இல்லை அப்படின்னும் போது பொது அறுவை சிகிச்சை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கு பின்பாக ஏன்முறை மருத்துவத்தை செய்து கொண்டும் அவர்கள் நலம் அடையலாம்.
1: ஸ்கோலியோசிஸ் எனப்படும் நெளி முதுகு நோய் குறித்தும் அதன் மூலம் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்தும் இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று விளக்கமா சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி மேம்.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி நந்தனார் சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் இ சிந்துஜா அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

நந்தனாருங்கிற உன்னதமான நாயன்மார் எப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை ரசிச்சு சொல்றார். இந்த நந்தனார் சரித்திரத்தை செருக்குழார் எழுதிய பெரிய புராணத்தை ஒட்டி நமக்கு ரொம்ப அற்புதமான பாடல்களால ரசிக்கும் வண்ணம் மெய் சிலிர்க்கு வைக்கும் வண்ணம் கொடுத்தது ஆன தாண்டவபுரம் கோபாலகிருஷ்ண பாரதியார். அற்புதமான சாகித்யங்களால தமிழ் சுவையும் இசை சுவையும் குன்றாம நமக்கு அருளி கொடுத்திருக்கார். ஆனி தாண்டவரும் கோபாலகிருஷ்ண பாரதியார் சிறந்த ஹரிகதா விற்பனர். எல்லா இடத்துக்கும் போய் தன்னுடைய ஹரிகதையால மக்களை கவரக்கூடிய வித்வான். ஆனா இவர் மனசுக்குள்ள ஒரு நிர்ணயம் பண்ணிருந்தார், எந்த இடத்துல சைவ வைஷ்ணவ வேதம் இல்லையோ அந்த இடத்துக்கு தான் நான் போறது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தார். அப்படி ஒரு சமயம் நாகப்பட்டினத்திலேருந்து ரெண்டு சகோதரர்கள் வர, கந்தப்ப செட்டியார் செல்லப்ப செட்டியார், ரெண்டு பேரும் வந்து சுவாமி நீ எங்க ஊர்ல உங்க கதையை சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே அவள் நன்னா உத்து பார்த்தார். நன்னா நெத்தி நிறைய விபூதிட்டு இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை பார்த்து சொன்னார், ஆ நான் வரேன், ஆனா நான் வந்தேன்னா மகாவிஷ்ணுவை பத்தி தான் கதை சொல்வேன், உங்களுக்கு தேவலாமான்னு கேட்டா. வா ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட முகம் சுடிக்காம உங்க திருவாக்கினாலும் எந்த சரித்திரம் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான்னு சொல்ல, இந்த இடத்துல சைவ வைஷ்ணவ பேதம் இல்லை, இந்த இடத்துல சரித்திரத்தை சொல்லலாம்னு மனசுக்குள்ள உறுதிப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போறார். போகும்போதும் எந்த சரித்திரம் சொல்ல போறாருன்னு தெரியாது, அந்த இடத்துக்கு போன போதும் தீர்மானம் பண்ணி முடிக்கல, இடத்துல போய் உட்கார்றார், அந்த சமயமும் தீர்மானம் பண்ணப்படல. சுவாமிக்கு ரெண்டு மாம்பழம் நைவேத்தியம் பண்றார், அந்த மாம்பழத்திலேந்து ஒரு ஒளி கிளம்பி அது நந்தனார் அப்படின்னு எழுதி காண்பிச்சதாகவும், அப்ப பகவானுடைய சித்தம் நந்தனாருடைய திருச்சரித்திரத்தை சொல்லணுங்கிறத தீர்மானம், பக்தாளுக்கு நந்தனார் போல ஒரு பக்தி வாய்க்கணும் அப்படின்னு இந்த கலிகாலத்துக்கு அந்த பக்தி தேவைங்கிறதுனால பகவானே அனுகிரகம் பண்ணி நந்தனார் சரித்திரத்தை சொல்ல சொல்லியிருக்காருன்னு தீர்மானம் பண்ணி அந்த திருச்சபையில நந்தனாருடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். சரித்திரத்தை சொல்லி முடிச்சார். நந்தனாருடைய சரித்திரத்தை கொண்டு போய் இந்த தமிழ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தமான வித்வான் தமிழ் தாத்தா நாம போற்றக்கூடிய உவே சுவாமிநாதையருடைய குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட போய் காமிக்க போற. அவர் தமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக போறார். வாசல்ல திண்ணையில இவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். சிஷ்யன் உள்ள போய் காண்பிச்சோடனே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றார், இல்ல இது யாப்பிலக்கணமே சரியில்லை, இதுக்கு இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சிறப்பு பாயிரம் ப்ரிஃபேஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த சிறப்பு பாயிரம் முத்திரை கொடுக்க முடியாதுன்னு விட்டார். இவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். இருந்தாலும் இந்த திண்ணையில உட்காந்துட்டு அப்படியே பாடிட்டு இருக்கார். கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். மத்தியான நேரத்துல அப்படியே ரம்யமா தன்யாசிய பாடும்போது உள்ள இருக்கிற மீனாட்சி சுந்தரம் பிள்ளையால உட்கார முடியல. சிஷ்யனை சொல்லி அனுப்புற, யாருடா உள்ள போய் பாடுறது, போய் பாத்துன்னு போய் பாத்துன்னு வந்து சொன்ன உடனே அவரை உள்ள கூப்பிடுறார். பாயிரம் எழுதி தர மாட்டேன், இப்ப எழுதி தரேங்கிறார். என்னன்னு, தமிழ் இலக்கணம் சரியா இல்லாம போனாலும் இந்த இசை என்னமோ என் மனசை உருகதான் பண்றது, அதனால இலக்கணம் ஒரு தடையா இருக்க வேண்டாம் ஒரு உன்னதமான படைப்புக்குன்னு எழுதி தர. இவர் வாங்கி பாரோ, இவர் இவர்கிட்ட காமிக்க போனது தமிழுக்காக. இவர் தமிழ் நன்னா இல்ல பாட்டு நன்னா இருக்குன்னா பாட்டுல சிறந்த வித்வான்ட்ட தானே போய் பாட்டை பத்தி காமிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றார். நேர திருவையாருக்கு போறார். தியாகராஜ சுவாமி ஏகாந்தமா ராம பூஜையில ஈடுபட்டு இருக்கார். ராம பூஜை முடிச்சு எல்லாருக்கும் பிரசாதம் தர, பிரசாதத்தை வாங்கும் போது இவரும் இந்த கியூல நிக்கிறார், வரிசையில நின்னுட்டு வாங்கிக்கிறார். வாங்கும் போது எந்த ஊர் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப மாதிரி உங்க பேர் என்னன்னு கேட்கல, எந்த ஊர்னு கேட்கும் போது நான் மாயூரம் அப்படிங்கிறார். ஓ நீங்க மாயூரமா? ஆமா சுவாமின்னு. இங்க மாயூரம்னா மாயூரத்துல கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒருத்தர் நந்தனார் சரித்திரம் போட்டிருக்காரே உங்களுக்கு அவர் தெரியுமோ அப்படின்னு தியாகராஜ சுவாமியே கேட்கும் போது கோபாலகிருஷ்ண பாரதியார் அப்படியே சிலிர்த்து போயிட்டார். இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்பதான் நீங்க ஆபோகி ராகத்துல பாட்டு போட்டிருக்கேளான்னு கேக்குறார். அது ஆபோகி தவிர எல்லாத்துலயும் பாட்டு போட்டுட்டார். நாளைக்கு பாடி காமிக்கிறேனான்னு கேட்கும்போது ஆஹா நிச்சயமா பாடுறேன் அப்படின்னார். அடுத்த நாள் பிரணதார்த்திகரன் தர்ம சம்வர்தினி சந்நிதியை பிரதட்சிணம் பண்ணிட்டே மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு தியாகராஜ சுவாமிக்கு முன்னாடி உட்கார்றார். தியாகராஜ சுவாமி பாடும்னு சொன்ன உடனே தியாகராஜ சுவாமியே சமானம் எவரு ரமணின்னு பாடியிருக்கார். என் ராமனுக்கு சமானமா லோகத்துல ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு பாடினவர் கிட்டேயே போய்

சமானமாகுமா கிருபாநிதியவரை போலேன்னு பாடின உடனே தியாகராஜ சுவாமிக்கு பேதம் இல்ல, ரசிச்சு புகழ்ந்தார், பிரம்மானந்தமா இருக்கு அப்படின்னு சொன்ன. ஆனத்தாண்டபுரம் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய நந்தனார் சரித்திரத்தை உபமன்னி மகாமுனிவர்த்தனுடைய சிஷ்யாளுக்கு சொல்றார் போல வடிக்கிறார். வானத்துக்கு ஒரு ஜோதி கைலாசத்துக்கு கிளம்பும் போது யாரையுமே விளங்காத உபமன்யு மகாமுனிவர் இந்த ஜோதிக்கு நமஸ்காரம் பண்ணும் போது உபமன்யு மகாமுனிவருடைய சிஷ்யாள்லாம் கேட்கறா, இங்க யாருக்கு நமஸ்காரம் பண்ணு? பூலோகத்திலேருந்து ஆதனூருங்கிற இடத்திலேருந்து நந்தனாருங்கிற பெரிய மகான் வந்திருக்கார், சிவபெருமான காட்டிலும் இவருக்கு தான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சிஷ்யாலும் நமஸ்காரம் பண்ண அந்த திருச்சரித்திரத்தை எனக்கு சொல்லணும்னு கேட்க உபமன்யு மகாமுனிவர் தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்றார், திரு

உபமன்யு மகாமுனிவத்தனுடைய சிஷ்யாளுக்கு சொல்லனான இந்த நந்தனாருங்கிற திருநாளை போவாருடைய கிராமம் சீர்காழிக்கு பக்கத்துல கொள்ளிடத்துக்கு சமீபத்துல ஆதனூர் அப்படிங்கிற குக்கிராமம். அமராவதி பட்டணமே தோற்கக்கூடிய அளவுக்கு மாட மாளிகைகளும் கூட கோபுரமும் இருக்கான். நஞ்சை புஞ்சைகளால் அற்புதமாக சூழப்பெற்ற திருநகரத்துல இந்த கிராமத்தை ரொம்ப வசத்தியா பேசுறார். எதுக்காக இந்த கிராமத்தை போய் வசத்தியா பேசுறாருன்னா, அது பக்கத்துல இருக்கிற பாழும் கொல்லைய கூட வசத்தியா பேசுறாரேன்னு பார்த்தா, ஸ்காந்த புராணத்துல சிவபக்தனான நந்தனார் குடியிருந்ததால அதுவே கைலாசம் அப்படின்னு சொல்றதுனால, சிவபெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அதுவே கைலாசம்ங்கிறதுனால, இந்த பக்தன் நந்தனார் வாழக்கூடிய இடத்துல நிச்சயமா சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் ஆரோகணம் பண்ணக்கூடியதான இந்த ஆதனூரே கைலாசம்னு போற்றக்கூடிய வகையில, இந்த சுபிக்ஷமான ஆதனூர்ல புலைப்பாடி ஒன்றுல வசிக்கிறார் பஞ்சம குலத்தவர் புலையர். அங்க இருக்கக்கூடிய

அதனால இந்த பக்தர் நந்தனார் வாழக்கூடிய இடத்துல நிச்சயமா சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் ஆரோகணம் பண்ணக்கூடியதான் இந்த ஆதனூரே கைலாசம்னு போற்றக்கூடிய வகையில இந்த சுபிக்ஷமான ஆதனூர்ல புலைப்பாடி ஒன்றில் வசிக்கிறார் பஞ்சம குலத்தவர் புலையர். அங்க இருக்கக்கூடிய கூரை வீடுகள்ல சுரையெல்லாம் படர்ந்துட்டு இருக்கான். அதை சுத்தி நாய்கள்லாம் கத்தின்னு இருக்கு. அந்த பாழும் கொல்லையில வெள்ளெலும்பு நரம்பெல்லாம் அங்கங்க அப்படியே போடப்பட்டிருக்கு. குட்டைகள்ல நண்டெல்லாம் கூடியிருக்கு. இப்ப எல்லாரும் இழுப்பு மணிய அறையில அணிஞ்சுட்டு இருக்கா. சங்கு தோடு காதணி போட்டு இருக்கா. யாருக்கும் பகவான்னால என்னன்னு தெரியாது. இந்த தெற்கு வாசல் புறத்துல எல்லாரும் குடிச்சுட்டு மது உண்டு கெக்கலிச்சுண்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பேசுறாளே ஒழிய சிவபக்தி கொஞ்சம் கூட இல்லையாம். சிவனால என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல

இப்படி அற்புதமான இடத்துல ஒரு பக்தர் வாழ்ந்தாருங்கிறத விட பக்தினாலே என்னன்னு தெரியாத ஒரு சேரியில இந்த பக்த நந்தனார் வாழ்ந்தார். எப்படி அவருக்கு சிவபக்தி வந்திருக்கும்னா, சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்துல சொல்றார், எந்த வயசுக்கு பக்தி வந்தது, ஒருத்தருக்கு ஒரு ஒரு வயசுல பக்தி வந்தது. என்ன பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறை கண்ணே பெருந்தகைப்பால் மறந்தும் மயன் நினைவன்றி மறுபிறப்பின் வழி நின்ற அறங்கள் புரிக்கயராய

பயத்தோடு எங்கேய பின் ஒரு குழந்தைக்கு பிறந்து உணர்வு வேப்ப வந்ததோ அப்போலேருந்தே இவருக்கு சிவபக்தி பீரிட்டுதுங்கிற இந்த நந்தனார் வேரிகை தமுக்கு செண்டை யாழ் போன்ற நரம்பு வாத்தியங்களுக்கு வார்த்தோல் பொருத்துற பணியில இருந்தார். அப்படி எந்த காரியம் பண்ணும் போதும் ஒரு அந்தனரோட வயல்ல வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்படி வீட்டு பண்ணையில இருந்தாலும் சரி வெளியில வேலை பார்த்தாலும் சரி எப்பவுமே வாய் வலிக்க வாய் வலிக்க சிவநாமாவையே சொல்லிட்டு இருப்பார். சிவநாமத்துக்கு ஈடு உண்டோன்னு தாளம் போட்டு குதிச்சு குதிச்சு பாடுவார். தெருவோட வாறு தோல் இருக்கு, எல்லாரும் வாங்கிக்கோங்கோ, சிவநாமத்தை எல்லாரும் சொல்லுங்கோ, எல்லாரும் பயன்பெறலாம்னு

சூதுவாதே தெரியாது. அப்படியே ஆண்டவருடைய அடிமனா அடிமனான அழுவார். அப்படியே சிவபெருமான் கோவிலுக்குள்ள போக முடியலன்னு சிவநாமத்தையே சொல்லி திருப்தி பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனிடத்துல போய் ஒரு பக்தர் சொல்றாரு, ஏண்டா நந்தா இப்ப பார்த்தாலும் சிவன் கோவிலுக்குள்ள போக முடியலன்னு வருத்தப்படுறியே, இங்க பக்கத்துல திருப்புங்கூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்துல இருக்கு, அந்த ஊருக்கு போனேன்னா அந்த பகவான் ரொம்ப பெரிய மூர்த்தி ஆதலால அந்த சிவலோகநாதன் அந்த பகவான், அந்த பகவான் நீ வெளியில நின்றனாலே தேரடியில நின்னாலே பார்க்கலாம், பெரிய பாக்கியம், நீ போடா அப்படின்னு சொன்ன உடனே இத்தனை நாள் சிவா சிவா சிவா சிவான்னு சொன்னோம், இப்போ நாமஜபம் என்னன்னா திருப்பங்கூர் போனோம் திருப்பங்கூர் போனோம் திருப்பங்கூர் போனோன்னு, எப்போ பார்த்தாலும் திருப்பங்கூர் போகணும்னு ஆசைப்பட்டவர் தான் மட்டும் போனால் நல்லா இருக்காது, ஒரு சத்சங்கமாக நிறைய பேர் சேர்த்துன்னு போனோன்னு ஊரில் எல்லாரையும் கூப்பிடுறார்.

திருப்புங்கூர் பகவான பார்க்கணும்னு எல்லாரையும் அழைச்சின்னு வரார். அந்த ஊர்ல போனா சிவலோகநாதன் பெரிய மூர்த்தி, அதனால தேரடில் நின்று பார்க்க போறோங்கிற கனவோட வந்திருக்கார். ராத்திரி தூக்கம் பகல் தூக்கம் இல்ல. சிவலோகநாதா எனக்கு தரிசனம் பண்ண போறியா, எனக்கு தரிசனத்தை கொடுக்க போறியா, எப்பேற்பட்ட அற்பன்னா, எனக்கும் கூட இந்த பாகியம் கிடைச்சிருக்கேன்னு வெளியில நிக்கிறாராம். எல்லாரும் வாங்கணும், எல்லாரும் பார்ப்போம் ஆசையோட. சிவலோகநாதனை கண்டு சேவி தேடுவோம் வாரி.

சரணனை கொண்டு சேவிச்சிடுவோம். மானுட ஜென்மம் கொடுத்தா அத்தனை வணங்க கரங்கள் அளித்தார் இந்த பகவான. தேனாலையும் பாலாலையும் இருந்தாலாவது அந்த பகவான் மேல படக்கூடிய பாகியம் கிடைச்சிருக்குமே. இந்த ஜென்மத்துல பகவான பார்க்கணும்னு ஆசையோடு வந்திருக்காராம். திருப்புங்கூர் சிவலோகன் சேவடி கண்மிக நினைந்து விருப்பினோடும் தம்பணிகள் வேண்டுவன செய்வதற்கே அறுத்தினால் ஒரு பட்டு மோதல் ஊர்தனில் நின்றும்.

அப்படியே குதிச்சுண்டு பாட்டு பாடிண்டே வராராம். சிவலோகநாதன் திருச்சன்னிதானம், பகவான பாகலான்னு எட்டு பாக்குறாராம். ஆனா என்ன தெரியலையே பகவான் என்ன மறைச்சுட்டு இருக்கு, நந்தி மறைச்சுட்டு இருக்கு. நந்தி பெரிய மூர்த்தியா பகவான மறைச்சுட்டு இருக்கேன். சுவாமி நான் என்ன பண்ணுவேன், என்னை போல ஒரு அற்பன் வரதா முடியும், ஆனா தரிசனத்தை கொடுக்க வேண்டியது ஓம் கடமையாச்சே. என் கடமையிலேருந்து நான் வழுவல, ஆனா பகவானே சிவபெருமானே உன்னுடைய கடமையிலேருந்து நீ வழுவெட்டியோ. சிவலோகநாதன் திருச்சன்னிதானம் மலையாகி.

வாழ்வினை குவிந்து மலையாகி இப்படி மலையாகி இப்படி மறைத்ததோ என்றார். என்ன சொல்றார் நந்திகேஸ்வரர்? அப்படி சொல்லலாமானா பக்தா என்ன வேணா சொல்லலாம். உண்மையான பக்தி இருந்தா நான் பல காலம் பண்ணின இந்த பாழ்வினை, நான் பண்ண பிராரப்த கர்மம் பாவம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மலை மாறி இந்த நந்தி மறைச்சின்னு இருக்கான்னு கேக்குற. வழி மறைத்திருக்கு.

நந்திகேஸ்வரர் மலை மாறி மறைச்சிருக்காரு, இவர் செத்தார். ஓரடி விலகினால் போதும், அங்க ஒரு அடி விலகினா போறோம். சற்றே விலகாதோ இந்த மாடு வழிமறைக்கிறதே, ஒரு அடி விலகினா போருமே சொல்ல. நந்தனாருடைய புலம்பலுக்கு சுவாமிக்கே தாங்க முடியல. நந்தனார் உடைய புலம்பல் தாங்காம பகவான் சொல்றார், அப்பா எனக்கு தப்பு பண்ணினா கூட மன்னிச்சிருவேன், என்னுடைய பக்தனுக்கு தப்பு பண்ணினா நான் பொறுத்துக்கவே மாட்டேங்கிறார். நீ இப்ப நகர்ந்துக்கலன்னா நந்திகேஸ்வரா, உன்னுடைய நான்கு வித புருஷார்த்தங்களும் புண்ணியம் பண்ணி சேர்த்த நான்கு வித புருஷார்த்தங்களும் போயிடுங்கிறார் நந்திகேஸ்வரருக்கு. அதனால சற்றே விலகி இருக்கும் பிள்ளை சன்னி.

அவர் சொல்றார், சாதி மூடாமை பேசுறான், நான் கீழ்ஜாதிங்கிறதுனால தான் என்ன உள்ள விடலையான்னு கேட்கறான்டா, நான் எல்லாருக்கும் ஒண்ணுதானேங்கிறார் சிவபெருமான். தன்னை இகழ்ந்து ஏசுறான், தன்னை ரொம்ப தாழ்த்திண்டு பேசுறான். கோதில குணம் உடையோன் கோபம் கொண்டால் தாழ மாட்டாய், கோதில குணம் உடையோன் கோபமே வராத ஒத்தனுக்கு கோபம் வந்தா நீ தாங்க மாட்டேன், சூதுவாது தெரியாதவனுக்கு கோபம் வந்தா நீ தாங்க மாட்டேன். வேத குலத்தை போற்றுதான், வேத குலத்தை போற்றுறான்டா, என்ன பண்றான், நம் விரும்பி விரும்பி ஏற்றுறான், விரும்பி விரும்பி அர்ஜுனர்களை துதிச்சு போற்றுறான். நான் இப்படி தாழ்ந்து வந்திருந்தால்தான் காட்சி கொடுக்கலையான்னு கேட்கறான், இல்லையே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாருக்கும் பகவான் ஒண்ணுதாங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். நந்திகேஸ்வரா, பக்தியில் கரை கண்டவன் பார்த்து பார்த்து உண்டவன், கடைசியில சொல்றார், சித்தம் குறையில் நமது செல்வம் முற்றும் குறையும். நீ தரிசனம் கொடுக்காம நீ விலகலன்னா உன்னுடைய செல்வம் முற்றும் குறையும், அதனால் நீ தயவு செய்து சற்ற விலகி இரும் பிள்ளாய், நீ விலகி இரும் பிள்ளாய். பிள்ளாய் அப்படின்னா நீ நகருன்னு சொல்றதுக்கு நந்திகேஸ்வரிடத்திலேயே இந்த புள்ளாய் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ற சிவபெருமான். நீ நகரு விலகு அப்படின்னு உடனே சுவாமி சொன்னே நந்திகேஸ்வரரும் அப்படியே மனசு கலங்கி தூர விலகிறார். இவருக்கு எப்படியும் நம்ம புலம்பதான் போறோம், நமக்கு தரிசனம் கிடைக்காது அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். மனசை தேத்திக்க கூடிய சூழ்நிலையில திடீர்னு ஒரு அடி விலகி நந்திகேஸ்வரர் விலகி சிவபெருமானுடைய காட்சி கிடைச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, குதித்தார், எக்களித்தார், உள்ளம் கழித்தார், பள்ளு படித்தார், கண்ணீர் வடித்தார், ஒரு தரம் துடித்தார், இருதரம் நடித்தார், இப்படி தரிசனம் செய்தாரே நந்தனா, தரிசனம் செய்தார். குதிச்சு குதிச்சு கையில கும்பிடு போட்டு துதிச்சு துதிச்சு தன்னுடைய துன்பங்கள் தீர போற்றி போற்றின்னு பொன்னடி விளங்கி பார்த்து பார்த்து பரமானந்தம் அடையறாராம். வந்தவாள்லாம் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், அவரோட ஆதனூர்லேருந்து வந்தவா எல்லாருக்கும் சிவபெருமான் தரிசனம் கொடுத்தாருன்னு. ஆனால் எங்கள் ஊரில் போய் சொன்னால் இவருடைய மகத்துவம் ஏறிடுமோ, முக்கியத்துவம் இருக்க ஜாஸ்தி ஆகிடுமோங்கிறதுனால ஒத்தரும் சொல்லல, சரி வாடா போகலாம் அப்படிங்கிறா. இனிமேல் இங்கே எல்லாம் வேலை சுவாமி தான் பார்த்தாச்சே, வா கிளம்பலாம் அப்படின்னு உடனே இவர் சொல்கிறார், இல்லையே நான் இன்னும் கொஞ்சம் நிறைய தரம் வந்து சிவபெருமானை பார்க்கணும்னு உடனே வா பார்த்தா, சரி சரி எங்கள் வேலையெல்லாம் கட்டு போகிறது நாங்கள் போகிறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்ப, இவர் மாத்திரம் பகவானை ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு திரும்பி வர வரக்கூடிய இடத்துல ஒரு குட்டைய பாக்குறாரு. இந்த குட்டை சுவாமிக்கு அழகா சரி பண்ணினா குளமா ஆயிடுமே, பகவானுக்கு தீர்த்த அற்புதமான இடமா ஆயிடுமேன்னு பாக்குறார். ஆனா ஏற்கனவே சிவபெருமான்கிட்ட இவர் கட்டளையிட்டு, பகவானே என்னால ஆசைதான் பட முடியும், அந்த ஆசையை தீர்த்து வைக்க வேண்டிய உன்னோட வேலை, அதனால வரதான் முடியும், நீ தான் அருள் பாலிக்கணும், நான் ஆசைதான் படுவேன், நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால மனசுக்குள்ளதான் நினைச்சிட்டார் நந்தனார். இந்த குட்டை

சாக்கடையா இருக்கே, இதை சரி பண்ணினா பகவானுக்கு தீர்த்தம் ஆயிடுமே அப்படின்னு பாக்குறார். இத குளமா மாத்தணுமே நினைச்ச அவ்வளவுதான். சிவபெருமான் என்ன பண்ணாராம், ஒரு ஆள் அனுப்பணும், யார அனுப்பலாம் அப்படின்னு பாக்குற. அவருடைய மூத்த பிள்ளைய அனுப்புற. இது வரைக்கும் விநாயக பெருமான் எந்த வேலையுமே பண்ணதில்லை, முதல் முதல்ல பிள்ளைய அனுப்புறார். போ, என் பக்தன் இருக்கான், அவனுக்கு குளத்தை விட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புறார். பிள்ளையார் அழகா கையில கட்டக்குட்டியா ஒரு கையில மம்முட்டியை தூக்கிட்டு ஒரு பையில பைய எடுத்துட்டு வரார்.

தடாகம் உருவாக்குறேன்னு கிளம்பி வந்துட்டார். வந்த உடனே பாரதியாருடைய அழகான கவிதை வரிகள் நமக்கு சொல்வார். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தான் மறுப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலேயே தங்கிடுவார். இப்படிலாம் இருக்கும்போது ஒரு வேலைக்காரன் வந்தா என்ன சொல்லுவோம், அந்த எல்லா வேலையும் பண்றேன்னா உனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சா நிறைய கூலி கொடுக்கணுமேப்பான்னு கேட்டேன். ஐயே, மனதில் உள்ள காதல் பெரிது, எனக்கு காசு பெரிதில்லை என்பான் அப்படிம்பார் கண்ணன் என் சேவகன் அப்படிங்கிற இடத்துல பாரதியார். அது போல இந்த புள்ள வருது நந்தனார்ட்ட குளம் வெட்டணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவர்கிட்ட வந்த உடனே எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கோனே அப்படின்னு விநாயக பெருமான் வந்து நிக்கிறாராம். ஏதோ ஒரு ஆள்னு நினைச்சுட்டு இப்ப அவனுக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னு உடனே என்னென்ன வேலை தெரியாதுன்னு இந்த புள்ள லிஸ்ட் போடுற எல்லாம் பட்டியலிட்ட உடனே எனக்கு ஒரு வேலை தான் முழுக்க தெரியும், குளம் தான் வெட்டுவேன். எதுனா இருக்கு ஒரே சந்தோஷம், குளம் வெட்டுவியா, எனக்கு அதுதான் வேணும். இப்போ மூணு விஷயத்த சொன்ன, குளம் நான் வெட்டுவேன், நடுப்புற நானும் வரேன், மம்முட்டியை தூக்கின்னு நீங்க வரக்கூடாது. ரெண்டாவது, நீங்க படுத்துன்னு தூங்கணும், நான் எல்லாம் முடிச்சுட்டு வருவேன், பணம் இல்லை உனக்கு கொடுக்கலன்னு மூக்கால அழப்படாது. நீங்க என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இப்படி ஒரு ஆளான ஆச்சரியப்பட்டு படுத்து தூங்குறார், பகல்லையே கனவு காண்றார். அதுல தடாக்கமும் உண்டாக்கி கண்ணநாயக்க.

கண்ணை திறந்து பாக்குறார். கணநாயக தடாகம் உருவாக்கினார். அந்த கனவு இல்ல நனவு. கண்ட முலாவிய தாமரை பூத்து கதிக்க வகுத்திடும் சேர் கெண்டை வரான் குழுவை கணமங்கு குதிக்க தாவி குதிக்க சுந்தர மிகு பறவைகள் முழுதிலும் சூழ சூட சோம சூரியர்கள் சுகமுடன் வந்து தாழ தாழ விந்தையுடனே பல வேள்வி அந்த செய்யும் விளங்கும் சங்கினமுய்ய.

அற்புதமா எல்லாம் தயாராயிடுத்து. செபிருமானுடைய அருள்ல குதிச்சு ரெண்டு பதக்கு நெல் கொடுக்கிறார், ரெண்டு படியில கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷப்பட்டு நந்தனார் குடிச்ச அந்த பதக்கு நெல் எடுத்துட்டு சிவபெருமான்ட போய் கொடுக்கிறாராம். விநாயக பெருமான் முதல் மாச சம்பளத்தை கொடுக்கிறார் போல. விநாயக பெருமான் அப்பா கிட்ட முதல் வேலை பண்ணிருக்கேன்னு சன்மானத்தை கொடுத்த உடனே சிவபெருமானது கையில வாங்கிக்க வேண்டிய விஷயம் இல்லடா, இது தலையில தூக்கி கொண்டாட வேண்டிய விஷயம், இது பக்தியே இதுக்கு மூலதனம் அப்படின்னு கொண்டாடி தலையில வச்சுக்கிறாராம். சிவபெருமானுடைய தலையில கங்கை பிரவகிக்கிறா. இப்ப கங்கை இருக்கிற இடத்துல இந்த நெல்லும் போயிருக்கு. இந்த கங்கையும் நெல்லும் சேர்ந்து என்னென்ன பண்ணுங்கிறத பின்னாடி பார்க்கும் போது இவர் ஆதனூருக்கு வந்துட்டாரு. எல்லாரும் சொன்னா என்னடா ஆசையெல்லாம் பட்டதெல்லாம் எல்லாம் தீந்து போயிடுத்து, ஆதனூர் திருப்பூங்கூருக்கு போனோம் போனோம்னா போயாச்சு, சிவபெருமானை பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சதோ இல்லையோ, இனிமே உன் வேலையை பார்ப்பியோ இல்லையோ அப்படின்னு கேட்ட உடனே இல்லையே இன்னும் கூட ஒரு ஆசை இருக்குங்க, என்னடா இப்போ உனக்கு ஆசை அப்படின்னு கேட்ட உடனே என்னுடைய ஆசை எல்லாம் ஒண்ணுதான்.

சிதம்பரம்னு ஒரு தரம் சொன்னாலே உலகமே உய்யுமே. சிதம்பரத்துக்கு போகணும் போகணும்னு அழறார். என் கட்ட கரையறணும்னா ஒரு தரமானும் சிதம்பரத்துக்கு போகணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அழறாராம். இந்த போலன்னா என்னடா, எத்தனையோ பேர் போற, எத்தனையோ பேர் போல, அதனால

பரமானந்தமா இருக்கு வாருங்கள், வடம் பிடித்திட வாருங்கள்னு எல்லாரையும் கூப்பிடுறார். சிவபெருமான் தான் நமக்கு தெய்வம், சிதம்பரமே நமக்கு கைலாசம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாருக்கும் சொல்ல நந்தனார் ஒரு விரி சொல்றார், சிதம்பரத்துக்கு தான்ப்பா நம்ம எல்லாம் போகணும்னு. பாக்கி இந்த சேரியில உள்ளவாள்லாம் சிதம்பரத்துக்கு எதுக்குப்பா தண்டமா வேண்டும், இங்கே நிம்மதியா இருக்கலாம், குடிச்சோமா நிம்மதியா இருந்தோமான்னு இதுக்கு சிதம்பரத்துக்கு எல்லாம் வேண்டும்ன்னு சொல்ல நந்தனார் சொல்றார், சிவனே தெய்வம் சிதம்பரம்.

கோழி அறுவ குல சம்பிரதாய் பழை கடவர் பரவெளி தாண்டி கோழி அறுவர் குல சம்பிரதாய் ஆழத்தில் குளிப்போம் அருங்கோடி வந்தால் கூழி குடிப்போம் குல சம்பிரதாய்.

இல்லாதா ஊரே உருப்பிடும் அப்படின்னு அவளே தீர்மானம் பண்ணிட்டா. அதனால இருக்கிறதுலயே வயசான ஒரு தாத்தா அவாழ்ச்சின்னு வந்தா. அவர் எப்படி இருக்காராம், உடல் தளர்ந்து பல் உதிர்ந்து தோள்கள் சுருங்கி நரம்பு தெரிந்து முதுகு சரிந்து முழுதும் வளைந்து அங்கம் சொறிப்படர்ந்து உடல் நடுங்கி கோல் ஊன்றி கோணலாம் நடந்து வராராம். ஏன் இவரை பத்தி இத்தனை வியாக்கியானம்னா, இவ்வளவு வயசாகியும் பக்தி பண்ணுன்னு சொல்ல வரல அவர், பக்தி பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்காக வராராம். கண்ணியே தெய்வம் சுத்தி சுத்தி வாடா எதுக்காக சிவபெருமான்னு, நியாயம் தான் நீர் சொல்லும்

கேதத்தை பூசம் அதை பார்க்கவே உனக்கு விசுவாசம் சிறு பயல்களுக்கே உபதேசம் நீர் பண்ணி வைத்ததெல்லாம் மோசம்.

இந்த வேலையை பாருப்பா. அந்த கிழவர் சொல்றார், இமை எதுவுமே வேண்டாம், சிவநாமாலாம் வேண்டாம், வேலையை பாருன்னு சொல்ல. நந்தனார் சொல்றார், வயசாயிடுது ஆனா சிவபக்தி பண்ணுன்னு சொல்ல வரலையே உனக்கு. மீசை நரைத்து போச்சே கிழவா, ஆசை மறக்கலாச்சோ பாவம், பாசம் வருகலாச்சே. யமன் வந்து இருக்கான், பாசம் பாசம் வருகலாச்சே கிழவா, பாவம் விலகி போச்சோ, கூனி குறுகி போச்சே கிழவா, கோபம் விலகி போச்சோ, மானுட ஜென்மமடா கிழவா, மாண்டால் வரும் மோடா திருவடி பணியாயோ கிழவா, தேடி தெளியாயோ. பக்தி பண்ணாதான்னு சொல்ல வந்தவரிடத்துல இந்த பாட்டெல்லாம் சொல்லி வேதாந்தத்தை வலியுறுத்தி அப்படியே அவருக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணி விபூதி இட்டு விட்டு விடுறார். அவர் அப்படியே மரத்தடியில் உட்காந்து சிவ சிவ சிவன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டார். இவெல்லாம் பார்த்தா நந்தனாருக்கு புத்தி சொல்லுன்னு ஒருத்தர் அமிச்சா அவரும் சிவபக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதனால நம்ம சாமியை வேண்டிக்க வேண்டியதான அவருடைய குலதெய்வமான வீரன் இருளன் காட்டேரி வெறியன் நொண்டி சாமுண்டி தூரத்துண்டி பெத்தண்ணன் நல்லண்ணன் மாடன் கருப்பன் தொட்டிய சின்னான் சத்தக்கண்ணிகை மின்னடையான் சிறுகாட்டுடையான் பனைமறைத்தான் மாரியாண்டி வழிமறைத்தான் மலையன் சாத்தன் பக்கிரி சிலம்பான் இடையன் நல்லான் வீரன்கள்ளன் பெத்தாச்சி. இந்த தெய்வத்துக்கெல்லாம் பூசை போட்டு புலையர்கள்லாம் பந்தலிட்டு பள்ளையம் போட்டு கொம்பு தம்பட்டம் முழங்கி முப்பூசு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி என்ன சொல்லணுமா, நந்தனாருக்கு பைத்தியம் தெளியணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். ஆனா அவங்களாம் சொல்றான், முன்னாடியே சித்த தேவலாம் போல இருந்தது, இதெல்லாம் பண்ண உடனே பக்தி இன்னும் ஜாஸ்தியா போயிடுது நந்தனாருக்கு. இப்ப என்ன பண்றாராம், தத்தி புலி போலே தாண்டி குதிப்பார், முத்தமிடுவது போலே முகத்தை கடிப்பார், வாழ்ந்து கொட்டி வார்கொண்டு கட்டி வளைத்து படிப்பார், மணிக்கல் எடுத்து துடைக்குள் எறிவார், கல்லார் கரண்டியும் பரம்படை திழுப்பார், கல்லால் எரிந்தும் அவர் காயப்படுத்துவார், குப்புறத்தெளிய ஒப்பினில் உதைப்பார், சிவபாரம் என்ற சேவிப்பெல்லாம் அடிப்பார், திட்டுவார், கொள்ளுவார், எல்லாம் பண்ணுவார். எப்போ சிவநாமத்தை சொல்லுன்னு சொல்லி பண்ணலையோ மாட்டினா எல்லாரும். அதனால நந்தனார் வரையறான்னு பாக்குறதுக்கே ஒரு ஆள் போட்டிருந்தா, நந்தனார் வரானா எல்லாரும் சிவ சிவ சிவ சிவான்னு இருந்த இடத்துல உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிருவானாம். அடிக்கு பயந்துட்டு சிவநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாலும் நந்தனார் சொல்றார், எல்லாம் ஜாகிரதையா இருங்கோ, பார்த்து பிழையுங்கள் நீங்கள், பார்த்து பிழையுங்கள் நீங்கள், பார்த்து பிழையுங்கள், பார்த்து பிழையுங்கள், சோற்று துருத்தியில் ஏத்தி தொழ வேண்டாம் காற்று போகும் முன்னே, பார்த்து பிழையுங்கள். சிதம்பரத்துக்கு

போகாத போகாதன்னு சொல்லியும் கேட்காததுனால அந்தனருடைய வயல்ல வேலை பார்க்கிற அந்த அந்தனர்கிட்ட போய் சொன்னார், சுவாமி உங்க வயல்ல வேலையா பாக்குறது இல்லையமோ, இப்ப பார்த்தாலும் யாரையும் வேலை பார்க்காதன்னு வேற சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல அந்த அந்தனர் சொல்றாராம், காலமே வந்தான் இங்கு கள்ள கும்பிடுகள் போட்டு பாலனை போல பேசி பசப்பினான் போடா என்றேன் வேலை சூழ் உலகிலிருந்து உலகிலிருந்து வீணனை போல காணேனே சீலமான் சிதம்பரத்தை சேரவே விடை கொடேனே. கார்த்தாலேயே வந்தான் கள்ள கும்பிடலாம் போட்டு போடான்னு விட்டே நான் சிதம்பரத்துக்கு அனுப்ப மாட்டேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நம்பிச்சு விட்டேன். சாயங்காலம் வந்தான் நந்தனார் வந்து எஜமான்ட்ட கேக்குறான், ஆண்டே ஆண்டே தில்லையம்பலத்தலம் ஒன்றிருக்குதாம், தில்லை ஒரு ஸ்தலம் இருக்காம், அதை கொண்ட பேருக்கு ஜனன மரண பிணிகள் கருகுதாம், உயரம் சிகரம் கும்ப பெருகுதாம், அதை கொண்ட பேருக்கு

ஆண்டே, எனக்கு மாத்திரம் பரகதி வேண்டாமா? ஒரு தினம் அனுப்புங்கோனே தில்லையம்பலம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு. கும்பம் அந்த கலசம் அந்த கோபுரத்தை பார்த்தாலே புண்ணியம்ங்கிற ஆளு எல்லாரும். ஒரு தினம் அனுப்புங்கோளேன்னு ஒரு தினம் உத்தரவு தாங்கோ அண்டேன்னு.

சுவாமின, எத்தனை பாவம் பண்ணினாலும் மன்னிச்சுக்கோங்க. குற்றங்கள் எத்தனை கொடியன் செய்தேன் அத்தனையும் பொருது ஆதரவாக தாரும் தாரும் ஐயே. ஏண்டா நந்தா, எப்ப பார்த்தாலும் சிதம்பரம் சிதம்பரம்ங்கிறாங்க, என்னடா இருக்கு? பவசாகரம் கரையே.

சாகர் பவ சாகர் எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் வந்து கிடையாது கிடையாதுன்னாலும் அடுத்த நாள் வந்து ஆண்டே சிதம்பரம் போயிட்டு வரேன் ஆண்டே என்னடா உனக்கு சிதம்பரம் சிதம்பர தரிசனம்மா.

அவர் சொல்றார், சிதம்பர தரிசனம் சதுர்மறையோவர்கள் செய்வது நியாயம், நீ சொல்வது மாயம், சொல்லாதே இங்கே நில்லாதே, சேரிக்கு போடா நாளை குவாடா, சிதம்பர தரிசனமா. ஒரு ஒரு நாளும் கிடையாது நாளும் மனசை தளர விடாம கார்த்தால அனுப்பினா சாயங்காலம், சாயங்காலம் அனுப்பினா அடுத்த நாள்ல ஆண்டே ஒரு தரம் போயிட்டு வரேனே. இவர் பார்த்தா நீ மாட்டேன்னு சொன்ன ஒத்துக்க மாட்டான், அதனால நடக்காத ஒரு காரியத்தை கொடுப்போம்னு. 40 வேலி நடவு நட்டாகவில்லை, பண்ணி பார்ப்பதும் இல்லை,

காப்பதும் இல்லை உன்னை கையே விட மனது வல்லை சேர்ப்பதாலாவது ஜில்லை சேரியில் தொலைந்து போடா போடா போடா. இந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்க நந்தனார் சரித்திரத்துல சேரியில் இருந்ததுனால சிவபெருமான் கூட ஒதுக்கிட்டார், அவ்வளோ கஷ்டப்படுத்தினா அந்த அந்தனர் அப்படின்லாம் நந்தனார் சரித்திரத்தில் சில விஷயங்கள் இருக்கும்போது காஞ்சி மகாபிரிவா தன்னுடைய தெய்வத்தின் குரலில் ரொம்ப விரிவாக சொல்கிறா. இந்த நந்தனாருடைய சரித்திரத்தில் அந்த எஜமானர் இவரை துன்புறுத்தலங்கிறதுக்கு பிரமாணமே சொல்கிறார். பார்ப்பதும் இல்லை சைவ பழம் அது தின்றாய், பண்ணை காப்பதும் இல்லை உன்னை கைவிட மனது வல்லை. இந்த இடத்த தான் சொல்கிறா, நீ ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லைன்னு எல்லாரும் வந்து சொன்னாலும் உன்னை கைவிடுறதுக்கு மனசு இல்லைடா, உனக்கு ஒரு கால் நீ ஏமாந்து போயிட்டேன்னா அந்த வருத்தம் இதை விட பெருசாக இருக்குமே அப்படிங்கிறனால எனக்கு உன்னை கைவிடுறதுக்கு மனசு இல்லைடா அப்படின்னு அந்த அந்தனருக்கு நந்தன் மேல் உள்ள பாசத்தை இந்த பாடல் ரொம்ப அழகாக காமிக்கிறது. ஆனால் இவருக்கோ அதே எண்ணம், பகவானை பார்க்கணும் பார்க்கணும்னு தூங்கினார். அப்படியே தூங்குறார். தாண்டவ தரிசனம் தாரும் தாமதம் பண்ண வேண்டாம், ஐயோ தாண்டவ தரிசனம் தாரு ஐயே. மார்கழி மாதம் வந்துருத்து திருவாதிரை நாள் வரப்போகுது, மார்கழி மாத திருவாதிரை நாள் வரப்போகுதையே, மனதை புண்ணாக பண்ணாமல் ஒரு தரம் ஓய்வா வென்று சொல்லையே. ஒரு தினம் போயிட்டு வான்னு சொல்லுங்க, நான் தான் சொல்லிட்டேன்டா 40 வேலை நிலம் நட்டுட்டு போனேன், அதையெல்லாம் நஞ்ச நிலம் இல்லை புஞ்ச நிலம், வாய்ப்பே இல்லை. இப்படி இருக்கும்போது நடக்காத ஒரு விஷயத்தை எப்படி நடக்க வைக்க முடியும்னா சிவபெருமான் நினைச்சா என்ன முடியாது. ஏற்கனவே விநாயக பெருமான் நந்தனார் கொடுத்த பதக்கு நெல்ல வாங்கிட்டு போய் சிவபெருமானுடைய சிரசில் வச்சாரே, முன்புருதரம் சிவபெருமானுடைய சிரசில் கங்கை ஆரோகணிச்சுட்டு இருக்கா, அதுக்கு மேலே நெல் இருக்குன்னு பார்த்தோமே. அதனால சொல்றார் திருமுருக கிருபானந்த வாரியார் இந்த இடத்துல ரொம்ப அழகான வியாக்யானம் தருவார். எப்படி 40 வேலி நடவு நட்டு ஒரே நாள் அறுவடை ஆயிடுத்து ராத்திரியோட ராத்திரியான்னா ஒன்றும் இல்லையா, ஏற்கனவே சிரசில் இருந்தது சிவபெருமானுடைய சிரசில் கங்கையும் நெல்லும் சேர்ந்து அறுவடையெல்லாம் ரெடியாக இருந்தது. அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாத்திருக்கா அவ்வளோதான் நம் கனவு வருது, கனவான் நனவான் யோசிக்கல, நம்மளா இருந்தால் ஒரு தூரம் பார்த்துட்டு சரியான பார்த்துட்டு போய் சொல்லுவோம் தானே நடப்போம். கனவு வந்த உடனே ஓடுற ஓடுற தலதிரிக்க ஓடி எஜமான்கிட்ட போய் சொல்றார், ஆண்டே எல்லாம் தயாராகிடுத்து 40 வேலி நடவு நட்டாச்சு வாங்கோ அப்படின்னு கூப்பிடுற. அவரும் என்னடா இவன் வளர்றானேன்னு பார்க்கலையாம், ஓடி வராராம். நந்தினார் சொல்ல சொல்ல எப்படி இருக்காம அந்த அறுவடை இடம்

அற்புதமான நடந்த பார்த்தார். ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அந்த எஜமானர். அப்படியே நந்தனாருடைய கால நமஸ்காரம் பண்ணார். அப்பா நீதாண்டா வசந்தவன், சிவபெருமானுடைய திருவருள் யாருக்கு இருக்கோ அவன் தான் உயர்ந்தவன். யாருக்கு பொன்னம் பலன் கிருப்பை இருக்குதோ அவனே பெரியவனம். உலகத்துல பணம் வச்சுருக்கவன் தான் பெரியவன். அப்பாரு குள்வீடுகள் மாடுகள் ஆடுகள் பணம் இருந்தால் அவன்

ஏ ரசிகரா, நமஸ்காரம் பண்ணி எனக்கு விபூதிட்டு விடுறா. சிவமந்திர உபதேசத்தை எனக்கு பண்ணுன்னு சொல்ல, ஆண்டே நீங்க ரொம்ப பெரியவர், நான் யார் உங்களுக்கு பண்றதுக்கு? அதுவும் சிவமந்திர உபதேசம்ங்கிறது ரொம்ப வசதியான விஷயம் ஐயே, அது ரொம்ப கடினமாச்சே ஐயே.

சிதம்பரத்தை பத்தி எத்தனையோ பாடல்கள் பாடுறார். ஆடும் சிதம்பரமோ ஐடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ. பகவான் எனக்கு எப்ப தரிசனம் கொடுக்க போறேன், எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ இந்த கலி தீர எப்போ வருவாரோ. எப்பேற்பட்ட இடத்துல என்ன கரையை தீர்க்க பகவானே, எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு சிதம்பரத்துக்கு வந்துட்டார். ஆனா சிதம்பரத்துக்கு உள்ள வரலாமான்னு தயங்கன. இதுதானோ தில்லை ஸ்தலம் இத்தனை நாளும் மாறி ஏனே, இதுதானோ தில்லை ஸ்தலம் அதுவோ இதுவோ என்று அலைந்திடும் பேயனை கதி தருவேன் என்று கதி தருவேன் என்று கை காட்டிய தீடும் இதுதானோ தில்லை ஸ்தலம் உள்ள வரலாமான்னு தயங்கி

தயங்கிண்டே இருக்கும்போது நந்தனாருடைய கனவுல வந்த சிவபெருமான் தில்லை மூவாயிரவர்களுடைய கனவுலையும் வந்து என்னுடைய என்னைய ஆண்டு நந்தனார் வந்திருக்கான் வழியில பூர்ணகும்ப மரியாதையோட அவர் ஆட்சி வாங்கவும் சொல்ல திருநாளை போவார் தரிசனம் காண தில்லை மூவாயிரம் முனிவர்கள் வருகிறார் ஹர ஹர சங்கர சிவன் என்று சொல்லும் அனித்ய ஜடதுக்கமாயத்தை வெல்லும் திருநாளை போவார் தரிசனம் காண தில்லை மூவாயிரம் முனிவர் வருகிறார் நந்தனார் எங்கிட்ட வராதீங்க என்ன தொழாதீங்கிறார் அப்பா சிவபெருமானே ஒன்று பிடிச்சுட்டார் நாங்க யாருன்னு சொல்லி அவரை அக்னியில அக்னி பிரவேசம் பண்ண வைக்க சொல்லி ஆஷின் போராணம் அக்னி பிரவேசம் பண்ணினா நந்தனார அக்னி பிரவேசம் பண்ணினவர் அப்படியே மகர குண்டலங்களோட பிரம்மா போல ஜொலிச்சுண்டே வெள்ள வராரம் என்ன பார்த்தேன்னு கேட்கும் போதுதான் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் கண்டேன் தை என்றாடுவார் அவர் தத்தி தை என்றாடுவார் அற்புதமான நடராஜருடைய கனக சபை தரிசனம் கண்டு கழித்து ஆனந்தம் அடைந்தேன் கனக சபை திரு நடனம் இப்பேற்பட்ட நந்தனாராகிய திருநாளை போவார் கோபுரத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவர் பகவான் நீ யாருடா கோபுரத்தை பார்க்கணும்னு நான் உன உள்ளே அழைச்சுக்கிறேன்னு தில்லை மூவாயிரவர்கள் சூழ உள்ள போனார் அப்படியே சிவபெருமானுடைய ஐக்கியமாட்டார் சக்கர

நந்தனார் சரித்திரம். இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் ஈ. சிந்துஜா அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 10:30. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் விருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரல்களில். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து.

கம்பனில்லை கவிதை பாட, என்ன சொல்லி என்ன பாட, கம்பனில்லை கவிதை பாட. அவள் தஞ்சை தரணியில்

நேயர்கள் கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.9°C, இயல்புக்கு 1.3°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.2°C, இயல்புக்கு 0.1°C குறைவு. மழை உணரப்பட்டது. பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38°C, இயல்புக்கு 1.3°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.4°C, இயல்புக்கு 0.5°C குறைவு. மழை உணரப்பட்டது. பதிவான ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் பண்டமாற்றமும் நாணயங்களும், எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 15 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் வெப்ப அலை, சென்னையின் வருங்காலம் ஒரு பார்வை, வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைகானம், காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எஸ் பூஜா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சமையல் கலைஞர் மற்றும் உணவு எழுத்தாளர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம். 2 பகுதி, உடன் உரையாடுபவர் லதா. 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. நாட்டிய சாஸ்திரே சதுர்வித அபிநயா உரை வழங்குகிறார் சமஸ்கிருத மொழி உதவி பேராசிரியர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. மாலை 6:40 முதல் இரவு 10:45 வரை தரை வழி ஒலிபரப்பில் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் முதல் அரையிறுதிப் போட்டியின் வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில். மாலை 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரை இசை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 5வது பகுதி. செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம், பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 10:00 மணிக்கு காற்றோடு கலந்திடவா.

0: Los Angeles 2028 Olympic Games. The International Cricket Council today confirmed that India, alongside Australia, Great Britain and South Africa, have booked their places in the Women's T20 competition. And that's the end of the news.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களை சென்னை மத்திய அலை 720 கிலோ ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.